நிகழ்ச்சி நேரம் காலை 5:48. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இனி ஆர் சித்ரா, ஆர் விஜயலட்சுமி ஆகியோர் பாடியுள்ள ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலை

தெய்வீக ராகம் கேட்டீர்கள். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 7 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 13 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 29 தேதி புதன்கிழமை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இனி தொடர்வது குரள் அமுதம்.

அழகிய நெற்றியை உடைய மனைவியின் விருப்பத்தை மட்டுமே ஏற்று செயலாற்றக்கூடியவர்கள் நண்பர்களின் குறைகளை தீர்க்க மாட்டார்கள், நன்மை விளையும் செயல்களில் ஈடுபடவும் மாட்டார்கள். குறள் எண் 908, அதிகாரம் பெண்வழிச் சேரல்.

அழகிய நெற்றியை உடைய மனைவியின் விருப்பத்தை மட்டுமே ஏற்று செயலாற்றக்கூடியவர்கள் நண்பர்களின் குறைகளை தீர்க்க மாட்டார்கள், நன்மை விளையும் செயல்களில் ஈடுபடவும் மாட்டார்கள். குறள் எண் 908, அதிகாரம் பெண்வழிச் சேரல்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர்களிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபனாலாவில் கடந்த 13ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப்பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குண்டு எறிதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஷில்பா கஞ்சுகர கோபாலுவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: பக்தி நேரம்.

ஒரு புதிய நாள், ஒரு புதிய தொடக்கம் புலர்ந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது உங்கள் அனைவருக்குமே இனிமையான காலை பொழுதாக இருக்கணும்னு வாழ்த்துக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே சுகன்யா. நம்ம எஃப்எம் ரெயின்போ ஆர்ஜே சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் அனைவருக்குமே மிகவும் சிறப்பான நாளாக இருக்கணும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பி கே வீரமணிதாசன் அவர்களுடைய குடல் குரலில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நம்ம செய்கிற சிறிய செயல்கள் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். எஸ், பெரிய மாற்றங்கள் வரணும் அப்படின்னா ரொம்ப பெரிய செயல்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சின்ன சின்ன செயல்கள், சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யும் போதே அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கான சின்ன சின்ன செயல்களை செய்ய ஆரம்பிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உமா ரமணன் அவர்களுடைய குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

கண்டிட ஆயிரம் கோடி பக்தர்களாம் கண்கள் ஆயிரம் கொண்டவள் யாவையும் வென்றவள் ஆனந்த தாண்டவம் புரிந்தவள் ஆனந்த தாண்டவம் ஆடிய நாதனின் அந்தத்தில் பாதியிருக்கின்றவள் ஆதி பராசக்தியாய் விளங்கி வரும் அன்னை கருமாரி தேவியவள் தேவி கருமாரி என்றழைத்தால் ஜென்ம

பக்தி நேரம். சுலமங்கலம் சகோதரிகள் குரலில் பாடல் கேட்டு வரும்போது 6:26 ஆகிட்டு இருக்கு. பக்தி நேரம் கேட்டுட்ருக்கீங்க. சோர்வு வரும்போது உன் இலக்கை நினைவுக்குள் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், நாம் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி சோர்ந்து போகும்போது இது நம்ம இலக்கு கிடையாது. நம்ம இலக்கு அடையணும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். அந்த பயணத்துக்கு இந்த சோர்வு வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் சின்ன சின்ன இலக்குகள் பெரிய பெரிய பாதைகளை வகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாழ்க்கையில் சோர்வு அப்படிங்கிறது வரும்போது நம்மளுடைய இலக்கை ஒரு நிமிஷம் நினைச்சோம் அப்படின்னா சோர்வு அப்படிங்கிறது பஞ்சா பறந்து போயிடும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

பக்தி நேரம். சுவர்ணலதா அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வந்த நேரம் சரி 6:41 ஆகிட்டு இருக்கு. நம்மளால நேற்றைய நாளை மாற்ற முடியாது அல்லது சரி செய்ய முடியாது, ஆனால் நாளைய நாளை உருவாக்க முடியும். உங்கள் கையில் நேற்று நாள், அதாவது இப்போ தூங்கி எழுந்தும் போது நேற்றைய நாள் ரொம்ப ஒரு மாதிரி உங்கள் கையிலே இல்லாத மாதிரி தோணுச்சு, நிறைய விஷயங்கள் கையை மீறி நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட்டுருங்க, அதை சரி செய்ய முடியாது. ஆனால் நாளை அப்படிங்கிற ஒரு நாள் இருக்குது, இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது நாளை அப்படிங்கிறது சரியாக உருவாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் சித்ரா அவர்களுடைய குரலில் தொடர்ந்து இணைந்திருக்கேன்.

0: பக்தி நேரம்.
1: எஸ் ஜானகி அம்மா குரல்னாலே ஒரு மேஜிக் தான் இல்லை. அவர்களுடைய குரலில் பாடல் கேட்டு வரும்போது 6:50 ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம் வந்தாச்சு. நீளாயுள் நிறை செல்வம் குன்றா புகழ் பெற்று வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே இனிமையான மகிழ்ச்சியான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிறைவான நாளாக இருக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஏஆர் ஷேக் முகமது குரலில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 6:55. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சுகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கோயில் குளம்லாம் ஓர் ஊர்ல கண்டிப்பா இருக்கும், இருக்கணும். கோயில் இருக்கும் ஊர்ல இழுப்ப மரம் இருக்கும், அல்லது இழுப்ப தோப்பு இருக்கும். காரணம், இந்த மரத்திலிருந்து கிடைக்கும் எண்ணெய். கோயில்கள்ல விளக்கேற்ற பயன்படுத்துவாங்க இழுப்ப எண்ணெய. இன்னைக்கு விளக்கேத்துறதுக்குன்னே கொஞ்சம் விலை மலிவான எண்ணெய் கடைகள்ல விற்பனை ஆகுது. இழுப்ப மரம் அது தரும் எண்ணெய் மகத்தானது, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த உலகில் நம் இருப்பை நிலை பெற செய்வதற்குத்தான் இருப்பை மரம். பின் இந்த பேரு இழுப்பைன்னு மருவி இருக்கு. இழுப்ப மரத்துலதான் மரப்பாச்சி பொம்மைகளை செய்வாங்க. இப்போ குழந்தைகள்கிட்ட, ஏன் இளவட்டங்கள்கிட்ட போய் மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுங்க அப்படின்னா என்னம்பாங்க. இழுப்ப மரத்தில் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மைகளை சின்ன குழந்தைகள் கையில கொடுப்பாங்க. அத குழந்தைகள் வாயில வைத்து சுவைத்தபடி விளையாடுவார்கள். சுகுமார் சார், இழுப்ப மர மருந்து குழந்தைகளின் உடம்புக்குள்ள விளையாட்டா ஊடுருவி போய் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் குழந்தைகளுக்கு. அதே போல இழுப்ப எண்ணெய கோயில்கள்ல விளக்கேத்த உபயோகிப்போம். தலைமுடிக்கும் தடவலாம், பலகாரம் செய்யவும் உபயோகிக்கலாம். ஐந்தெண்ணெய் மருந்து தயாரிப்புக்கும் இதே இழுப்ப எண்ணெய் பயன்படுத்தப்படுது. இழுப்ப தோப்பு இருக்கும் பகுதிகளுக்கு போனாலே அருமையான வாசனை வரும். இழுப்ப மரங்களில் வாழும் பறவைகளுக்கு எந்த நோய் நொடியும் வராதான். இழுப்பை மரங்கள் இருக்கும் கிராமங்கள்ல நிலத்தடி நீர்மட்டம் உயரத்திலேயே இருக்கும், மழை பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது. இழுப்ப தோப்பு இருக்கும் பகுதி எப்பவும் பசுமையாவே இருக்கும். அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது இழுப்ப மரம். இந்திய நாட்டை தாயகமாக கொண்டது. சுமார் 18-25 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் உயரம் வரை உள்ள இடங்கள்ல இந்த இழுப்ப மரம் நல்லா வளரும். இந்த மரத்தின் பூக்கும் காலம் பிப்ரவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை, ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் வரை காய்கள் பிடிக்கும். 10 வருடமான மரங்களே நல்ல முதிர்ந்த காய்களை தரும். 1 கிலோ விதையில 450-500 விதைகள் இருக்கும். இந்த மரத்தின் பூவிதழ்கள் உணவா உண்ணப்படுது. இழுப்ப மரத்தின் இலைகள் ஆடு மாடுகளுக்கு அருமையான தீவனம், சத்துமிக்கது. வைரம் பாய்ந்த இழுப்ப மரத்தின் மதிப்பு அதிகம், மர வேலைகள் செய்ய பயன்படும். சுகுமார் சார், மிகவும் அடர்த்தியான உறுதியான கட்டையை உடைய இந்த இழுப்ப மரம் மரச்சாமான்கள் தளவாடங்கள் செய்ய பயன்படுத்தப்படுது. அதோட கோயில்கள்ல தேர்கள் ரதங்கள் செய்யவும் இழுப்ப மரத்தை பயன்படுத்துறாங்க. இழுப்பை மரத்துக்கு மட்டுமல்ல, அதன் விதைகளுக்கும் நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவுல தோப்பா வளர்க்கலன்னாலும் 1-2 இழுப்ப மரம் நம்ம வீட்டை சுத்தி இருக்கும் இடங்கள்லயோ அல்லது நம்ம தோப்பு தொரவுலையோ இருக்கணும், வச்சு வளர்க்கணும். வனங்கள்ங்கிறது மரங்கள். வீட்டை சுத்தி 4-5 மரங்கள் இருக்கணும். இந்த மரங்கள் நமது நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பிற்கும் பெரிதும் உதவுகின்றன. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல நமது நாட்டில் இருந்த மரங்கள் மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்காக அதிகம் அழிக்கப்பட்டன. 1950

0: இரண்டாம் வருடம் வன கொள்கை உருவாக்கப்பட்டு இருக்கும் மரங்களை பாதுகாக்க வேண்டும்னு வலியுறுத்தப்பட்டது. அதை இன்னும் வலிமையா கடுமையா நாம எல்லாரும் கடைபிடிக்கணும், நமக்காக, நமது நாட்டிற்காக, நமது சந்ததியினருக்காக. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

சுட சுட சூரியன் சூடான ஒரு காஃபி, சூப்பரான மெலடி பாடல்கள். உங்க மார்னிங் இன்னும் ஸ்பெஷலாக வந்தாச்சு. நான் உங்க ஆர்ஜி சுகன்யா. 7:01 ஆகிட்டு இருக்கு, 32 நொடிகளை கடந்து போயிட்டு இருக்கு. வணக்கம், சென்னை கேட்க போறீங்க. அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்காக பியூட்டிஃபுல் சாங்ஸ் அண்ட் எனக்கான குவெஸ்டன், அதோட நிறைய தகவல்கள், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படிக்கா இப்படிக்கா எப்படிக்காவும் போவோம். ஸ்டேட்யூன் காருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஸ்வர்ணலதா அண்ட் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரலால். ஆஃப்டர் லாங் டைம் இதை ஃபர்ஸ்ட் பாடலாக கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அதே ஆர்வமாக தான் இருந்தீங்களா? ஹைஃபை கொடுங்க, ஸ்டேட்யூன்.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயேன்.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காத பா, கண்ணு கூசுதுல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்ப நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தானே வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா.
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிறேன், அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிறேன்.

0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், அப்படியே அந்த டாக் லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: ஏஆர் ரஹ்மான் இசையில பாடல் கேட்டு வரும்போது 7:09 ஆகிட்டு இருக்கு. எஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னைக்கில் க்வெஸ்சனை ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன க்வெஸ்சனை தெரிஞ்சிருக்கும். லிசன் பண்ணுற லிசனஸ்க்காக ஒரு தடவை க்வெஸ்சனை சொல்லிடுறேன். சென்னை எஃப்எம் ரெயின்போ ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நம்ம க்வெஸ்சன் சொன்ன பிறகு இன்றைக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச புலிகள் தினம் என்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது? இதுதான் இன்றைக்கான கேள்வி. எஸ், நான் நிறைய விஷயத்தில் புலி மாதிரி இருப்பேங்க, வேகமாக இருப்பேங்க, அப்படி இருப்பேங்க, இப்படி இருப்பேங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே அதற்கான டே என்னன்னு தெரியாமல் இருந்தா கொஞ்சம் தவறு இல்லையா? அதனால சர்வதேச புலிகள் தினம் என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேடி அந்த கண்டுபிடிச்சு ஆன்சரை எனக்கு சொல்லணும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் போய் சொல்லுங்கள். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கார்த்திக் வாய்ஸில் கஜினி திரைப்படத்தில் வந்துட்டுருக்கு. இந்த பாட்டை ஈவினிங் கேட்டால் தான் அழகாக இருக்குமா என்ன, மார்னிங் கேட்டாலும் சூப்பராக தான் இருக்கும்.

மிகவும் இயல்பான வரிகள் அதிகமாக எழுதுவார் நாம் முத்துக்குமார் அவர்கள்னு அடிக்கடி சொல்வோம். பட் தாமரை இந்த பாடல்களில் கூட ரொம்ப அழகான இயல்பான வரிகள் எழுதியிருப்பாங்க. சாலை முனைகளில் துரித உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கை காட்டிவிட்டால் அப்படின்னா தெருவோர கடையில் சாப்பிட வச்சிட்டா அப்படிங்கிறத அவ்வளோ அழகான தமிழில் பாடலுக்குள்ளே புகுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நிமிடங்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வரிகளுக்காகவே தாமரை அவர்களுக்கு நன்றி, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எஸ் வணக்கம் சென்னையில் க்வெஸ்சனை சொல்லிட்டு நாங்கள்லாம் விடை சொல்லிக்கிட்டே இருக்கோம், என் பேரெல்லாம் நீ சொல்ல மாட்டேறியம்மா அப்படின்னு நிறைய பேர் அங்கேருந்து கூவிட்டே இருக்காங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச புலிகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. புதுச்சேரியிலேருந்து கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சக்தி, வேதிகா இளவரசி அண்ட் பிரமிளா தமிழ்செல்வன், அபர்ணா நகர் மூர்த்தி, பொன்னியன்மேடு வன்னை கணேசன், சங்கர் டெய்லர், அலிநகரம் எஸ் மகாதேவன், விஸ்வநாதன், சந்திரசேகர் அண்ட் சுரேஷ் பாபு ஒரு பெரிய மெசேஜ் போட்டிருக்காரு. நிறைய தகவல்கள் இருக்கு, கண்டிப்பா ஃபேஸ்புக்ல இருந்தீங்கன்னா அதை பாருங்க. பி கே பூபாலன் பாலா, சையார் சந்திரசேகர், ராஜா மாணிக்கம் கோபி அண்ட் சமரி மனோஜ், செல்வமணி, ஷேகா, அன்பு ராணி அண்ட் மயிலை பட்டாபிடம், நிறைய பேர் இணைந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மணலி பெரிய செய்யக்காடு ஜெயக்குமார், சூளை ரீஜா மனோகரன் அண்ட் பத்மினி, சூளை ரீஜா மனோகரன் அகைன் நிறைய விழிப்புணர்வு விஷயங்களையும் பகிர்ந்திருக்காங்க, நன்றி. பூபாலன் பல்லப்பாளையத்திலிருந்து கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியம் அண்ட் நரேஷ்குமார் வைஷு இவங்க அனைவருமே விளையாடிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் விளையாடிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கான நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே அப்படியே நிகழ்ச்சியோட இணைந்து இந்த கேள்விக்கும் விடையளிப்புங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. நெக்ஸ்ட் சாங் மைனா திரைப்படுத்த

0: எல்லாமே தோல்.
1: எஸ் 7:23 ஆகிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இந்த பாடல் கூட ஒரு சூரிய வம்சம் பாடல் மாதிரி தான். ஒரே பாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும், பட் அதோட காலகட்டம்னு இருக்கும்ல, ஒரு ஒரு ஸ்டெப்பாக நடந்துக்கிட்டே போகும். குழந்தைலாம் பிறக்கும், அவங்க வந்து பணக்கார ஆவாங்க. தெருக்கோடியில் கிடந்த வாழ்க்கையும் தான் இப்போ கோடியில் பொருள் தடா அப்படி சொல்லும் போதே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நிறைய பேருக்கு வரும். ரொம்ப அழகான பாடல் கொடுத்த டி இமான் அவர்களுக்கும் ஏக்நாத் அவர்களுக்கும் நன்றி. பெனுதயால் அண்ட் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸில் தான் சாங் கேட்டு வந்தாச்சு. நம்ம கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் விடையளிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாடல்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது அப்படின்னு கூடலிங்கம் அண்ட் மல்லி பிரியசேகர் ஜெயக்குமார் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. நன்றி. அண்ட் மந்திரமூர்த்தி, பிரகாஷ், வெங்கடேசன், பத்ம சவுந்தரராஜன், பட்டாளம் அப்துல் ஜலீல், மாலினி தேவி, அருணா ஜெயசீலன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அண்ட் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர் பிரபு, இவங்க அனைவருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு ஆன்சர்ஸ் அமைச்சிட்டே இருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் வந்துடும். கார்த்திகன் மதுமிதா வாய்ஸ்ல சாங் இஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட் டு 101.4.

0: நேரம் 7:30. சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால் ஒரு சிகை அலங்கார கூடம். ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்கு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றார். அவர் ஒரு பெரிய மனிதர். அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே அங்கே வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார். உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் வந்து வரிசையில் காத்திருக்கக்கூடாது, நீங்கள் அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவர் கேட்கல. தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் வரிசையாக தான் வரணும், அதுதான் முறை. வரிசையில் வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியாக இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டைப்பையில் இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அங்கே இருந்தவங்களால் இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார், ஐயா இப்போ என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை. உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறத விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா நீங்கள் வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனால் என்னுடைய முறையை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது. இதுக்கு பதிலாக உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்கள் மறுக்க முடியாதுன்னார். அங்கேருந்து மற்றவங்களும் இதை ஒரு மனசாக வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்தில் தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுகிறதுல என்ன பிரயோஜனம், நாம் எல்லாரும் சமங்கிறத நடைமுறையில் கடைபிடிச்சு காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்களில் ஒருத்தர் தான் லெனின். வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்றைக்கி பல இடங்களில் அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடை வாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து வரிசையில் நின்றுட்டாங்க. கடைசியாக வந்த ஒருத்தர் கியூவில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஏற்கனவே நின்றுட்டுருக்கிறவங்க அவரை முன்னாடி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக போய் நில்லையா அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க. அது அவர் காதில் வாங்கலை. முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, அதை பாருப்பா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்கே பின்னாடி நிற்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னாராம் அவர்.
1: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: வாசனை வெளிச்சத்தை போல அது சுதந்திரமானதும் அல்ல, ஈரத்தை இருட்டினை போல அது ஒளிந்தினும் வெளிவரும் இல்லை. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வரிகள்ல சிற்பி அவர்களுடைய இசையில் அப்படி செதுக்கியிருக்கக்கூடிய ஒரு பாடல். சில பாடல்கள் வந்து படத்திற்கு அடையாளமாக இருக்கும், அதாவது சில படங்கள் வந்து பாடல்களை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஹிட் ஆயிருக்கும், பாடல்கள் அந்த படங்களில் இருக்கிறது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி வாய்ஸில் கோடம்பாக்கம் அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து தான் வந்திருந்தது. ரொம்ப ஒரு அழகான பாடல் கேட்டு வந்தாச்சு. இன்னைக்கிட்ட நாம் கேட்ட கேள்விக்கு விடைகள் நிறைய பேர் அழிச்சிட்டே இருக்காங்க. நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இன்னைக்கான கேள்வி அண்ட் பூலுவலயம்லேருந்து ஆனந்தபுரகரன், வெங்கடாச்சலம் மருது பாண்டியன், சோமசுந்தர பிரபு, சேவூர் கா பாபு, பாபு முல்லக்காடுலேருந்து சூலை நீரா, ரீஜா மனோகரன் அண்ட் பெரிய சைக்கோட ஜெயக்குமார், இவர்கள் இருமே பாடல்கள் அருமை அண்ட் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய தகவலும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. அண்ட் ரவிச்சந்திரன், பாலா ஜெயச்சந்தர், ஏழு கிணறு தேவா, சம்முனி, இவங்க அனைவருமே விடைகளோடு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. அண்ட் இனிய காலை வணக்கங்களையும் நமக்கு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியோட இறுதியில், நம்ம விடையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக், அதுக்கப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட் டு தி 101.4 இங்கலாமே சமதுளு.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

கே கே மகாலட்சுமி அண்ட் ஷாலினி இவங்க மூணு பேருமே சேர்ந்து பாடின பாடல் கேட்டு வரும்போது 7:45 ஆகிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க. இன்று ஒரு கவிதை பக்கத்துல இன்னைக்கான கவிதையை சொல்ல வேண்டிய நேரமும் நமக்கு வந்தாச்சு. இப்போதெல்லாம் அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ, இன்றே முடிகின்றன என் கோபங்கள். இப்போதெல்லாம் அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ, இன்றே முடிகின்றன என் கோபங்கள்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ
4: காலத்த

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: எஸ் 7:52 ஆயாச்சு. அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. குவெஸ்டனுக்கான ஆன்சரை ரிவீல் பண்ண வேண்டிய நேரத்துக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வரைக்குமே நிறைய பேர் விடையளிச்சுட்டே இருந்தாங்க. குணானல் நன்னாமலை, எம் ராஜப்பா கேட்டிருக்காரு, ரகசியமானது காதல் சொன்னீங்க, ஆனால் பாடலாசிரியரோட பேரை சொல்லலையே அப்படின்னாங்க. சரியான தரவுகள் எங்களுக்கு கிடைக்கல, அதனால விஜய் சாகர் அப்படின்னு சில இடங்களில் போட்டிருக்கு, அதனால தான் உங்ககிட்ட நான் பேரை ஷேர் பண்ணலை. அண்ட் தேங்க்யூ கேட்டுட்டு நீங்கள் அந்த மெசேஜ் போட்டதுக்கு நன்றி. அண்ட் நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி, சித்ரா நாகராஜ், அண்ட் திவ்யா, அண்ட் வி மோகன், அண்ட் ராமகிருஷ்ணன் குழுமன் கொண்டான்லேருந்து இவங்க அனைவருமே விடையளிச்சிருக்காங்க. அண்ட் நீங்க அனைவருமே சொன்ன மாதிரி சர்வதேச புலிகள் தினம் July 29, அதாவது இன்னைக்கு தான் கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவற்றின் உயிர் வாழ்வு நம் கைகளில் உள்ளது, புலிகளுக்காக கர்ஜியுங்கள், மற்றும் புலிகளை காப்போம், காடுகளை காப்போம், உயிர்களை காப்போம் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்திற்கான கருப்பொருள். ஸோ இந்த விஷயம் இன்னைக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாளுமே எல்லா உயிரினங்களையுமே காக்க வேண்டியது நமது கடமை தான். ஸோ இந்த புலிகள், அதாவது வைல்ட் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும், அதோட வாழ்விடங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கும் நல்லது, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த தகவல்களோட மீண்டும் 8:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு விடையளிச்ச அனைவருக்குமே ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துட்டு நான் கிளம்ப போறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா உங்களுக்காக வாழ்த்துக்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி சரண் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல யுவன் சங்கராஜா இஸ்

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தாவைக்க சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவைக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெருப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதித் எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குண்டு எறிதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஷில்பா கஞ்சுகர கோபாலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

எல்லாருமே வந்து அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன் இந்த டைம்ல, உங்களுக்கு கொஞ்சம் சாந்தப்படுத்துற மாதிரி, உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட், கொஞ்சம் ஸ்லோ பீட், கொஞ்சம் வெஸ்டர்ன் பீட், அப்படியே எல்லாம் சேர்ந்து இருக்க போது அடுத்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல இருந்தா வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த சாங் யார் வாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன், திப்பு, நகுல் அண்ட் ஆண்ட்ரியா வாய்ஸ்ல தாமரை அவர்களுடைய வரிகள். ஸ்டே டியூன்ட், இது 101.4.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ
2: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
0: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச்.
0: சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: Okay. Rainbow
1: FM. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ.
5: நான் வந்து ரெண்டு விஷயத்துக்கு இந்த போன போச்சுல அந்த பாடலுக்கு வந்து ஃபேன்கர் ரெண்டு, ஒன்று வந்து பா விஜய் அவர்களுடைய வரிகள், ரெண்டு வந்து வசுந்தரா தாஸ் லாஸ்ட்டாக சொல்லுவாங்கள்ல ஒரு ஓகே அதுக்காக. அண்ட் பா விஜய்க்கு இந்த பாடலுக்காக நான் பாராட்டியே ஆகணும். ஏன்னா வந்து கவிஞர்கள் வந்து கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையில் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 எழுதியிருக்காரு, 2026 இந்த பாடல் இப்போ கிட்டாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, லிரிக்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போவும் ஒத்துப்போகுது. கேர்ள்ஸ் பாய்ஸ்க்குள்ள அந்த தாட்ஸ் விஷயத்தில் எல்லா நாட்களும் எல்லா வருடங்களும் எல்லா யுகங்களையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல, அந்த மாதிரி ஒரு யூத்ஃபுல்லான ஒரு சாங் கேட்டோம். அண்ட் 26 முன்னாடி எழுதின பாடல் இப்போவும் யூத்ஃபுல்லாக இருக்கிற பாடல் வந்து கேட்டு வந்தாச்சு. 8:21:39 கடந்து போயிட்டு இருக்கு. அண்ட் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னி தயாள் யுகேந்திரன் அண்ட் ஸ்ரீ மதுமிதா வாய்ஸ்ல திப்பு அவரும் சேர்ந்து பாடியிருக்காரு. வாலி அவர்களுடைய வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கல் ஸ்டேஜ் 101.4 சமதுள்ள

0: That, I would now like to thank our producer Shahnawaz Khan, editor Vandana Bharadwaj, my co-commentator and a dear friend Anupam Pathak, and myself Sakshi Mandwal. It's the entire team of All India Radio now saying goodbye to all our listeners.
1: Glasgow, the Commonwealth Games.
2: 2026 ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுகள் குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளை கேட்டீர்கள்.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: எட்டு மணி 50 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் ஃப்ரெஷ்ஷா ரெயின்போ தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டே இருக்கு, பட் அதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேவை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். புகழ்பெற்ற விமானி மற்றும் கொடையாளர் JRD டாடா அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு தான். இவர் தான் வந்து இந்திய விமான போக்குவரத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1929 இந்தியாவில் முதன் முதல வர்த்தக விமானி அப்படிங்கிற உரிமத்தை பெற்றவர் இவர் தான். அது மட்டும் கிடையாது, 1932 ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஒன்றையும் நிறுவியிருக்காங்க. இவருடைய பன்முகத்தன்மை குறித்து நிறைய தேசத்தின் உயரிய விருதுகள் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. தொழில்துறை மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளுக்காக இந்தியாவின் உயரிய குடியுரிமை விருதான பாரத ரத்னா 1992 வழங்கப்பட்டது. அவருடைய பர்த் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுல மகிழ்ச்சி கொள்கிறது ரெயின்போ எஃப்எம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், அதுக்கு முன்னாடி உங்களுக்காக வசீகரா திரைப்படத்திலிருந்து பாடல் ஸ்டேட்யூன்ட்.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: எஸ், ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. 8:56 ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு ஜூலை 29 இன்னைக்கு குரு பூர்ணிமா அப்படிங்கிற அந்த நிகழ்வையும் நாம் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். மகரிஷி வேதவியாசர் அவருடைய பிறந்த நாளில் தான் நம்ம குரு பூர்ணிமாவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்மீக திருவிழாவாகவும் கல்வி ஆசிரியர்களை போற்றுவதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாளை வந்து நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம கல்வி ஆசிரியர்கள் அனைவரையுமே நம்ம மனசுலேருந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது. அவர்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. வித் தட் நோட், இப்போ இன்னைக்கு இங்கேருந்து டட்டப் பாய் சொல்லிட்டு மீண்டும் 10:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சுகன்யா. நெக்ஸ்ட் உங்களுக்காக ஃபாஸ்ட் ஸ்பீட் சாங்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆர்ஜி சங்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டே டியூன்ட் 101.4.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குரு பூர்ணிமாவை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தாவேக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக்கு அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்தநாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்குகிறது. தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 863 பில்லியன் டாலர்களாக அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இதேபோல் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்குதல் போட்டியில் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

அன்புடையர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். எஸ் டைம் சரியா 9:03 ஆயிட்டு இருக்குங்க. சிட்டோ பறந்துகிட்டு இருக்கு, நேரத்தை கையில பிடிக்க முடியல. எஸ் என்னால கூட பிடிக்க முடியலப்பா, ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பறக்க பறக்கலாம் ஓடாதீங்க. எஸ் நம்மளோட நிகழ்ச்சி ரெயின்போ ராப், காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான துள்ளலான பாடல்களோடும் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் இந்த இனிய காலை வேளையில உங்களோட கலந்துருக்கிறேன். செம்ம ஜாலி மூட்ல உட்ரா சொன்ன வண்டி அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஆனா வேகம் விவேகம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சென்னையோட சாலை விதிமுறைகள் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு எந்த ரூட்டா இருந்தாலும் வந்து ரொம்ப குயிக்கா போயிட்டு இருக்கணுங்க. அதுதான் நமக்கும் சேஃப்டி, மத்தவங்களுக்கும் சேஃப்டி, ரைட். ஒன்னுல காலையிலே ரொம்ப ஹாப்பி மூட்ல செம்மையான பாட்டுகள் பாட்டுகள் பாடல்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி பாட்டுகள்ல முதல் பாடல் உங்களுக்கு என்ன வர காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட்ரோ படத்துல இருந்து கனிமா வர காத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் என்ன தெரியல, ஒண்ணு இல்ல டைமே வேஸ்ட் பண்ணுவாங்க, இந்த பாட்டு பிளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புல இந்த பாடல், இது உங்களோட தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ FM 101.4 எங்கள் அமைச்சா மதுளை.

சொல்றாங்க மறக்காம அதெல்லாம் சாப்பிட்டுருங்க. குறிப்பா வந்து பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐயோ இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு, பிள்ளைகளை அனுப்பணும், அப்புறம் நான் ஆபீஸ் கிளம்பணும், மதியானம் ஆயிடுப்பா, 12 ஆயிடுப்பா, 1 ஆயிடுப்பா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப தெரியாதுங்க, அதனுடைய பாதிப்பு வந்து நிச்சயமா 40 வயதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப ஃபீல் பண்ணி ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாதுங்க. அதனால எல்லா வேலைகள் இருந்தாலுமே கூட கூடவே வந்து சேர்ந்து நம்மளுடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த அக்கறையில நம்ம ஈடுபடணும். காலை உணவை தவிர்க்கவே கூடாது அப்படிங்கறத திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சூப்பர் மக்களே, அடுத்த பாடல் உங்களுக்காக விடாமுயற்சி படத்துல இருந்து சோபடி கா. எஸ், தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுளை.

போயிட்டோ எஸ் தொடர்ந்து கிளங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே இசமதுலே.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களை நேரம் சரியாக 9:21 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப். நான் உங்களுடைய சங்கர் பிரியன். நெக்ஸ்ட் சாங் சம வைபான அதே மோட்ல இருக்கிற ஒரு பாடல் தான். பிரதர் படத்துல இருந்து மக்கா மிஷி வர காத்துட்டு இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்புல பால் டப்பாவோட வரிகள்லயும் குரல்லையும் இந்த பாடல். எஸ் தொடர்ந்து கிளங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுளை.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் பாயிரும். டேய் இப்ப நான் பாடுற மூலியடா இருக்கிறேன். மாமா நீ அசி.
3: என்னடா திட்டியா?
2: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.
4: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு

0: குழினால இனி எல்லாமே தூளு.
1: 9:26 ஆயிட்டு இருக்கீங்க, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப். பொறுமை எப்போ தெரியுமா இருக்கணும் வாழ்க்கையில், கோவம் வரும்போது இருக்கணும், பிரச்சனை நடக்கும்போது இருக்கணும் அப்படின்றத தாண்டி சென்னை மெட்ரோ சிட்டியில் ரோட்டில் போய் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல மிக்க முக்கியமாக வந்து பொறுமை தேவைங்க. காலையில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, ரொம்ப ரிலாக்ஸாக சிவனேடு ஒரு பாட்டு வந்து பக்தி பாடல் ஏதோ ஒன்று மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் ஒருத்தருக்கு, ஆனால் பக்கத்தில் இருக்கிற வந்து சும்மா ஜுர் அப்படின்னு ஓடினான்னு வச்சிங்களா, வேற மாதிரி பாயிடும் அந்த பாட்டெல்லாம் மாறிடும். அந்த இடத்துல லெஃப்ட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போறது, ரைட்ல போட்டு லெஃப்ட்ல போறது, எப்படி வேணாலும் ஓட்டுறது, இந்த மாதிரி வந்து கரடமுரடா நம்ம வந்து டிராவல் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப அன்சேஃபுங்க அப்படின்றத சொல்லிக்கலாம். அதனால வந்து அந்த இடத்துல பொறுமையா நிதானமா சாலை விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாமா. ஓகே, நெக்ஸ்ட் சாங் உங்களுக்காக யூத் படத்திலிருந்து முட்டை கலக்கி வர காத்துக்கிட்டு இருக்குங்க. எஸ் ஜே வி பிரகாஷ் குமாரோட இசையமைப்புல கென் கருணாசே வரிகளை எழுதி பாடியிருக்கிறாரு, அந்த பாடல் தான். எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே இசை மதுளை.

நேரம் 9:30. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ரெயின்போ ரேப்ல சம் அல்டிமேட்டான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் வைப் ஏத்து அப்படிங்கிற மாதிரி செமையான ஒரு பாடல். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து தாய் கலவி, எஸ் அனிருத்த ரவிச்சந்திரன் திரைப்படத்திலிருந்து, திரைப்படமா இசை அமைப்பிலிருந்து அந்த பாடல் உங்களுக்காக. எனக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு கேள்வி அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் பார்க்கும்போதுதான் அப்படியான வார்த்தைகள் எல்லாம் வந்து விழுது. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில், தனுஷோட வரிகளில், தனுஷ் மற்றும் அந்தோனி தாசன் இணைந்து பாடிய இந்த பாடல் தான் இது. உங்களுடைய மடியில ஆட்டம் போட ரெடியா இருங்க. ஓகே, தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுளை.

ஏன் கோச்சிட்டு போதியா?

பாய்க்கிழவி பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 9:35 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ரெயின்போ ராப் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் பேச போறது கிடையாதுங்க, 12 பேச போறோம், 11 பேச போறோம். பேசிட்டே இருப்பா பேச்சா பேசுற நீ கொஞ்சம் நிப்பாட்டுப்பா அப்படின்னு ஃபீல் ஆகக்கூடாதே. காலையில மண் நீங்க மார்னிங் டைம்ல வந்து வைப்பா இருந்துகிட்டு இருக்கணும். ஓகே, மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மட்டும் மத்தவங்களுக்கு கொடுக்கறது பத்தாது, மத்தவங்களும் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நாம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலத்துல விட காலையில வந்து மோட்டிவேஷனுடைய அளவு வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்கணும். அப்போதான் வந்து நிறைய பேர் நிறைய கனவுகளோடு ஓடிக்கிட்டு இருக்கேன் பாஸ். அதுக்கேற்ற மாதிரி செம ஜாலியான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக வரிசையா கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அடுத்த பாடல் உங்களுக்காக கருப்பு படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கேன், கருப்பா அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாடல். சாய் அபயங்கர் இசையமைப்புல விஷ்ணு எடவன் வரிகள்ல சாய் அபயங்கர் மற்றும் கானா முத்து இணைந்து பாடியிருக்கிற இந்த சத்தான பாடல் இதோ உங்களோட. தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ FM 101.4 எங்கெல்லாமே சமதுளை.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: நேரம் 9:40 ஆயிட்டு சிட்டாவா பறந்துகிற நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப். உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாம் வரிசையா கியூ ஆகிட்டு இருக்கீங்க. செம்மையான அடுத்த பாடல் வந்து புலம்பாதப்பா சலம்பாதப்பா ஓடுப்பா நல்ல ஜாலியா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாடல் தான். மதராசி திரைப்படத்துல இருந்து சாய் அபயங்கரா அவருடைய குரல்ல சூப்பர் சுபோட வரிகள் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்புல இந்த பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கேன். எஸ் தொடர்ந்து கேளுங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுல.
2: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற அணியே.
3: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
2: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
3: அச்சச்சா
2: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
3: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

நேரம் 9:44 ஆயிட்டு இருக்கீங்க. கேள்றீங்க உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். பாக்கெட்டில் பர்ஸ் நிலையா நிற்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறத சூப்பராக அந்த ஒரு லைனில் சொல்லியிருந்தாங்கப்பா இந்த பாட்டில். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இல்லையா, நான் நோட் பண்ணிட்டேங்க. இனிமே நம்மளோட பர்ஸ் நிறையிற மாதிரி கடுமையாக உழைக்க போகிறேன் பாஸ்.

ஒழிச்சு மட்டும் பட்டாது, ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் கிடையாதுங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர். எல்லாத்தையும் பிளான் பண்ணாம செஞ்சா இப்படிதான் அப்படிங்கிற நகைச்சுவை கூட நம்ம கண்டுபிடிக்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சோ எல்லாத்தையுமே ஸ்மார்ட்டா பிளான் பண்ணிட்டு ஸ்மார்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணு வச்சுக்கல சக்சஸ் பாக்கெட்டோட பர்சன் ரப்பம் பாஸ். எஸ் இதே வைபட மற்றும் ஒரு பாடல் உங்களுக்காக கூலி படத்துல இருந்து மோனிகா வர காத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல இந்த பாடல். இது உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சர் சமத்துளை.

நேரம் 9:49 ஆயிட்டிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப். மூச்சுக்கு 300 வாட்டி டைம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கெல்லாம் டைம் பார்க்க கூட நேரமே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாக்ட்லி மைடியோர் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு நல்லா கேட்குதுங்க. பட் இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, காலையில் டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காலையிலே டைமை பார்க்க நம்ம பாட்டு படுத்து கிடந்தேன் வச்சுக்கோங்களேன், இந்த நாள் ஓடி போயிடும். ஐயோ ஐயோ சைகால 6 மணி ஆயிடுச்சா, ஒரு படத்தில் வந்து வடிவேல் அவர்கள் வந்து ஏப்பா போட்டு போட்டிக்கின்னு ஊரே அப்படி தாரத்தப்பட்டையெல்லாம் வச்சு நடந்து வரும்போது, ஏப்பா காலையில் சொன்னால் 6 மணிக்கு சைங்காலம் 6 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கே, அந்த கதையே ஆகி போயிடும்ப்பா நம்மளுடைய வேலை. அதனால நம்மளாம் அப்படி சோம்பேறிதனமா படுத்து கிடக்கவே கூடாது, எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள ஒரு பாட்டு நாமளே ஓட விட்டு சம பீட்டா ஹார்ட்டா ஏந்து ஓடிட்டே இருக்கணுங்க. எஸ் நம்ம ஷோல அடுத்த பாடல் உங்களுக்காக பைசன் கால மாடர்ன் படத்துல இருந்து செம கான்பிடண்டான ஒரு பாடலுங்க, ரக்க ரக்க ரக்க அப்படின்னு சூப்பரான ஒரு பாடல். நிவாஸ் கே பிரசன்னாவோட இசைமைப்புல இந்த பாடல் உங்களுக்காக ஒரு காத்துக்கிட்டு இருக்கு. அறிவு அவர்கள் வரிகளை எழுதி கூடவே வேடன் அறிவு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து நிவாஸ் கே பிரசன்னாவும் சேர்ந்து

சமசுப்ரான ஒரு பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 9:55 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப். இந்த பாட்டு கேட்டவுடனே நாட்டி நரம்பெல்லாம் அப்படி புடச்சு நிற்குது அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எதிரிகளாக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து தடையாக இருக்கலாம். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தடை தாங்க மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. அதை உடச்சிட்டு வெளியில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எந்த தடையும் சும்மா ஒன்றுமே கிடையாதுங்க. சும்மா தவிடுபொடி மாதிரி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப்பை கொடுத்த பாடல் தான் அந்த பைசன் காவலமாடன் திரைப்படத்தில் இந்த ரக்க ரக்க ரக்க அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நிறைவான பாடலாக வந்து ஓஜி சம்பவம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்துலேருந்து எஸ் இந்த பாடலோட தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ FM 101.4 எங்கள் அமைச்சர் சமத்துளே.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குரு பூர்ணிமாவை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சர்

அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாவிக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட இரண்டு பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆடி மாத பௌர்ணமியையொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோயிலில் பச்சை பட்டுடுத்தி வைர அணிகலன்களுடன் காமாட்சியம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி தேவியாருடன் தங்கத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே நடைபெறவுள்ள கோடை விழாவுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,5,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 863 பில்லியன் டாலர்களாக அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் நேரம் சரியா பாத்தீங்கன்னா 10:03 ஆயிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு வாட்டி வணக்கத்தை சொல்றது நான் உங்க அன்பு சகோ சங்கர் பிரியா. நான் மட்டும் கிடையாதுங்க, சோலோ கிடையாது, டியூலா வந்திருக்கிறோம். இன்னொருத்தர் யாரு அந்த பக்கம்?
2: நான் உங்க சுகன்யாவும் உங்க கூட சேர்ந்து பேச வந்தாச்சு.
1: எஸ், கெட் செட் கோ நிகழ்ச்சியில வழக்கமா வந்து நாம வேற மாதிரியான ஒரு விளையாட்டு விளையாடுவோம். ஆனா இன்னைக்கு சுகன்யாவோட பேட்டர்ன்ல சூப்பரான ஒரு விளையாட்டு விளையாட போறோம். சுகன்யா, என்ன விளையாட்டு, என்ன பண்ண போறாங்க?
2: சினி குவிஸ் விளையாட போறோம் சங்கர், ஓகேவா?
1: எஸ், அது எப்படி கேள்வி நீங்க கேப்பீங்களா அல்லது அவங்களே கேப்பாங்களா?
2: வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆக்கி நேர்களை நம்ம கேள்வி கேட்க சொல்ல போறேன்.
1: ஓ, சூப்பரா இருக்கு.
2: நம்மளே கேள்வி கேட்டு எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சுச்சு. அதனால கொஞ்சம் இந்த பக்கம் இருக்க முள்ள அந்த பக்கம் இருக்க முள்ள கொஞ்சம் தட்டி விட்டுக்குங்க. நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க.
1: ஐயோ, அந்த கேள்வியில என்னையும் பதில் சொல்ல விட்டு மாட்ட விட்டுட்டீங்களே. தெய்வத்துக்கு சோதனையை பாத்தீங்களா?
2: கேள்வி கேட்ட சங்கர் இன்னைக்கு பதில் சொல்ல போறாரு. நேயர்களே தயாரா இருங்க.
1: சொல்றோம், வெறித்தனமா சொல்றோம். நீங்க எங்க கிட்ட கேள்வி கேட்டு படுத்தா படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 298-6-0-0-3-8 மற்றும் 2-9-5-2-0-5-5-4. முதல் நேயர் நம்மை கும்மி அடிக்க வருகிறார். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இருக்குது?
3: வணக்கம் சார்,
1: சங்கர் பிரியன் சார்
3: இருக்கும்.
2: பார்த்திபன், நம்ம என்ன மாதிரி கேம் உங்களுக்கு சொல்லிடவா?
3: சொல்லுங்க மேடம்.
2: ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணுனா ஒரு 2 திரைப்படம் இல்ல 3 திரைப்படங்களோட பெயர்களை ஒரு வாக்கியமா வச்சு எனக்கு சொல்லணும். அந்த வாக்கியத்துக்குள்ள இருக்க திரைப்படங்களை நாங்க கண்டுபிடிப்போம். திரைப்படங்களோட பெயர்கள்
1: நாங்க கண்டுபிடிக்கிறதுல கில்லாடி, தெரியுமா உங்களுக்கு?
3: அப்படியா?
1: ஆமா, கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். அப்படியா கேக்காதீங்க, சிரிக்க போறது.
3: தெரிய வருது, தெரிய
1: போக. நீங்க எல்லாம் ரொம்ப சுத்தாதீங்க. பெரிய மருந்துன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு.
3: மாப்பிள்ளை,
1: மாப்பிள்ளை அது ஒரு படம் பேரு.
3: வந்தாச்சு, வந்தாச்சு,
1: வந்தாச்சா?

0: யாரு வந்துட்டீங்க?
1: பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது.
0: நன்றி. பெரிய மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள அது சொல்ல மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்த கேள்வி யாருகிட்ட? வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? குட் மார்னிங் பள்ளிக்கூடத்துல. குட் மார்னிங், குட் மார்னிங் ஷார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சூப்பர் கலாமா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்னங்க
0: என்னங்க மேடம்? என்னத்துக்கு?
2: நீ வருவா எங்க போச்சு
0: ஏதோ ஒன்னு சொல்லுவோம், அரைகுறையா சொல்லுவோம்.
3: ஒரு கேம் விடுறாங்களே,
0: என்னங்க எனக்கா இவ்வளவு அறிவுன்றது? எனக்கே புல் அறியுதே. சொல்லுங்க கிளம்பா. நீ போய் வாவா. என்ன அப்படி ஒரு சிரிப்பு?
2: நல்ல ஒரு வாக்கியத்தோட நிறைய படங்களோட வந்துட்டீங்களா
0: தாஜ்மஹால
2: பாக்க ஆசைப்பட்டு பசங்களை கூட்டிட்டு போனா மழை வந்து ஒரே அமர்க்களம்.
0: ஐயோ, அமர்க்களம் ஒரு படம்.
3: அமர்க்களம், மழை,
0: தாஜ்மஹால்,
3: மஹால்.
0: ஐயோ,
3: வேற என்ன இருக்கு?
0: சூப்பரா இருக்கு.
2: இன்னொன்னு இருக்கு.
3: பசங்க
2: ரெண்டு இருக்கு.
3: பசங்க
0: என்னென்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. அந்த சென்டர்
2: பசங்க சொல்லிட்டீங்க. இன்னொன்னே இருக்கு.
0: நான் ஃபுல்லா நோட் பண்ணலாம்.
3: ஒரு தடவை சொல்லுங்க அந்த டயலாக.
0: இப்படி ஒரு வாத்தியார் எனக்கு பள்ளிக்கூடம் படிக்கும்போது கிடைக்கலையே. 100 மார்க் போடுற வாத்தியார் டீச்சருக்கு மிக மகிழ்ச்சி. நன்றி. நேரம் சிட்டா பறந்துட்டு இருக்கு. 10:08 நிமிடத்தை தாண்டி குதிச்சு ஓடிட்டு இருக்கு. இப்ப சூப்பரான ஒரு பாடல் கேட்க போறீங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடலுக்கு பிறகு இன்னும் ஏக்கச்சக்கமான கேள்விகளை நீங்க தான் கேட்க போறீங்க. பதில்களை சொல்ல நாங்க ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே
3: செமதுள்ள

0: ஒரே ஒரு நிமிஷம், காண்பதெல்லாம் கண்ணீர், கண்ணோடு காணல் நீர்.
1: கண்ணோடு காண்பது, பாட்டு கேட்டீங்கன்னா சொல்லிடுவேன்.
0: கண்ணோடு காண்பதெல்லாமா?
2: ஆமா,
0: அவர் பாடல் பாட நாங்க கண்டுபிடிக்க. சூப்பர், நன்றி நன்றி நன்றி
1: நன்றிங்க நன்றிங்க. சூப்பருங்க, அங்க சுத்தி இங்க சுத்தி பாட்ட பாடி கரெக்டா படத்தோட பேரை கண்டுபிடிச்சிடும். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
3: வணக்கம் சங்கர் பிரியன் சார், சுகன்யா மேம்க்கும்
0: வணக்கம். வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
3: அயோத்தியில் பிறந்த ராம் என் கட்டளைக்கு இணங்க ஆஞ்சநேயா ராவணன் இருக்கும்
1: தலையை சுத்துதே ஆத்தா இருக்கு இருக்கு இருக்க
3: கண்டார்.
1: அயோத்தின் ஒரு படம் ரைட்டா, ராவணன் ஒரு படம் ரைட்டா, ராம்னு ஒரு படம் ரைட்டா,
0: ராமன் தேடிய சீதைன்னு ஒரு படம், ஆஞ்சநேயான்னு ஒரு படம்,
1: நாங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன்.

கால் பண்ணி கேளுங்க. 298-6-00-38 மற்றும் எண் 295-2-05-54. இப்ப சமபீட்டான ஒரு பாட்டு உங்களுக்காக டிராகன் படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்க, ரைஸ் ஆஃப் டிராகன் அப்படிங்கிற இந்த பாடல். எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டு நேரம் 10:21 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை ரெயின்போ 101.4 கேள்வி நான் கேட்கட்டுமா அல்லது நீ கேட்கிறாயா அப்படிங்கிற மாதிரி சுகன்யா கிட்ட கேட்டேன். இல்ல நேர்களே கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுகன்யா. எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி. ஓகே சூப்பர். அடுத்த கேள்விக்கான நேயர் யார் எங்கிறது? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
3: வித்யா ரவி மேம் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அவர் வயதோ 60, உருவம் மானிறம், அவள் பெயர் ரங்கீலா.
1: ரங்கீலா?
3: ரங்கீலா. அவள் வயதோ 60 ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: எனக்கு 16 வயது நிலையதான் தெரியும். 60 வயதுலயே தெரியாது.
3: 6 60 வரைன்னு ஒரு படம் இருக்கு,
1: அதுவா இருக்குமோ?
2: அவர்கள்
3: இருக்கு.
1: அவர் வயதோ 60 தெரியல.
3: நீங்க அவர் வயதோ 60,
2: உருவம் மாநிலம்,
3: உருவம் மாநிலம்,
1: ஏதோ ஒரு படத்தோட ஹீரோ சொல்றீங்களா?
3: உருவம் மானிறம் இதுல ஏதோ இருக்குன்னு
2: நினைக்கிறேன்.
3: உருவம்னு ஒரு படம் இருக்குல்ல?
1: இது ஏதோ சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு. சொல்லுங்கம்மா.
2: பிரகாஷ் ராஜ் சார் நடிச்சிருக்காங்க.
1: அப்படியா?
3: உருவம்னு ஒரு படம் இருக்கு, அது தவிர்த்து வேற படம் இருக்கு.
1: ஆமா உங்களுக்கு தெரியாது. 1978 வந்துச்சு அந்த படம் அப்படின்னு
2: சொன்னா. உருவம் ஒரு படம்
1: இருக்கு, கரெக்ட்.
2: அது இல்லாம இன்னொரு படம் இருக்கு.
1: நீங்க கேட்ட கேள்வியில ஒரு படம் கூட என்னால சொல்ல முடியல தாயே.
2: 60 வயது மானிறம்
3: அப்படின்னு ஒரு படமா?
2: ஆமா.
1: ஓ,
2: பிரபு நடிச்சிருப்பாங்க.
1: நீங்க கிபி 2nd century வெளிவந்த படத்தை எல்லாம் கேட்டால் நாங்கள் எங்க செல்வது?
2: இல்ல இப்ப
3: வந்து இது புது படம் தானா?
1: அப்படியா? எப்போது தெரியல. பட் இருந்தாலும் சூப்பரா, நீங்க தான் சக்சஸ்.
3: இந்த கேள்வி எங்களால கண்டுபிடிக்க முடியல. சூப்பர், நன்றி.
1: நன்றிமா, நன்றிமா.
2: சொல்லுங்க. திருவாடி தண்ணி உப்பா இருக்குன்னு நாயகன் சொல்ல சீதா வந்து இனிப்பு என்று சொன்னார்.
1: நாயகன் ஒரு படம்,
2: ரைட்டு.
1: திருவாரூர் ஒரு படம்
2: இல்ல, திருவாடி சொன்னேனா?
1: திருவாணியா? திருவாடி தண்ணி குடிச்சா?
2: திருவாடி தண்ணி குளிப்பா இருக்குன்னு நாயகன் சொல்ல சீதா வந்து இனிப்பு என்று சொன்னார்.
1: இனிப்பு சீதா? அது
2: எதிர்பதினால
1: வந்த படம் யோசிக்கிற வரலையே.
2: என்ன
1: பேரு சீதான்னு சொன்னீங்க?
2: ஆமா சீதா படம் இருக்குல்ல
1: இருக்கா? அப்ப ரெண்டு படத்தோட பேர் கரெக்டா சொல்லிட்டேன் நானு. ஆத்தா
2: ரெண்டு படம்
1: இன்னும் ரெண்டு எங்க போறது? இனிப்பு அப்படி ஒரு படம் இருக்கா? இனிப்பு கூட என்ன சேர்ந்து வர்றது? காரம். சீதா இனிப்பு,
2: திருவாணி
1: தண்ணி புளிப்பு, புளிப்பு இனிப்பு, ஒண்ணு புரியலையே அத்தா.
3: என்னென்னமோ பேசுறாரு, என்னால தாங்க முடியல.
1: அப்பதான் வந்து திண்ணைய பிடிச்சு நடந்துகிட்டு

0: வந்த படமா ஸ்டார்டிங்ல எண்ட்ல சேர்த்து வச்சு ஒரு படம் தெரி
1: சூப்பர் சொன்னேன் எனக்கு க்ளூ கொடுத்துருக்கலாம்
0: ஓகேவா நல்லா சோதனை பண்ணிட்டு இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: தொடர்ந்து

0: நேரம் சரியாக 10:31 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் 91.4. எஸ் இந்த கேட் சேட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு வேற மாதிரி நேயர்களாகி நீங்கள் தான் வந்து கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சுகன்யா சிரிக்கிறாங்க, நானும் மாட்டிட்டு முழிக்கிறது.
1: இல்ல இல்ல, ஒரு ஒரு கேள்வியும் வந்து தண்ணிக்குள்ள புகுந்து முத்தெடுக்கிற ரேஞ்சுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க.
0: ஆமா, அதுவும் 2015 தான் சொல்றாங்க, ஆனா அதையே கண்டுபிடிக்க முடியலையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப என்ன கேள்வி, யார் எங்கிறது கேட்க போறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது?
2: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
2: நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்குங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லுவேன்.
2: ஓகே சார், நாம் கேக்குறேன் சார், நாம் வாழும் வாழ்க்கையில் கனவுகள் வருவது தினமும் படிக்க கற்பனை ஆகிவிட்டது.
0: இது ஒரு தத்துவம் மாதிரியே இருக்குது, அதுக்குள்ள படம் என்ன ஒளிஞ்சிருக்குன்னு தெரியலையே. நாம் வாழும் வாழ்க்கையில்
2: கனவுகள் வருவது வாழ்க்கையில் கற்பனை ஆகிவிட்டது.
1: வாழ்க்கைன்னு ஒரு படம் இருக்கு.
2: ஓகே ரைட்,
0: கரெக்டா சுகுனியா? நான் தான்
1: சொல்லி, கனவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு.
2: கனவு சரி, முதலத்துக்கு வந்து கண்டுபிடிச்சு. இன்னும்
1: கற்பனை கனவு இல்ல கனவு கற்பனை?
0: கற்பனை என்றாலும்
1: க்ளூ கொடுங்க
2: சார். உங்களுக்கு தெரியும் சங்கர் சார்.
0: எனக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா?
2: கனவுகள்
0: வாழ்க்கை இந்த பாட்டு வேணா தெரியும். 1000
1: கனவுகள் இல்ல,
0: கனவும் கற்பனையும் கரெக்டா?
2: கனவுகள் கற்பனையும்
0: சார். ஆஹா,
1: ஓகே, பரவாயில்ல. அண்ணாக்கு வந்து 70 மார்க் கொடுக்கலாம், சங்கருக்கு 70 மார்க் கொடுக்கலாம்.
0: தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்லிருக்கீங்க, கரெக்ட். சூப்பருங்க ஐயா,
1: நன்றி நன்றி. ஆனா எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா, 2015 தான் நீங்க நடக்கவே ஆரம்பிச்சேன்னு அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அவர் வந்து 82 வந்தது உங்களுக்கு தெரியும் சங்கர் அப்படின்னாரு பாத்தீங்களா,
0: அங்க உடைச்சிட்டாரு. ஓகே ரைட், அடுத்த கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது? பயங்கரமா இருக்க. வணக்கம், நினைக்கிறேன். வணக்கம், இணைப்புக்குள்ள இருக்கிறீங்க, கேக்குதா? ஓவர் ஓவர் ஓவர், அடுத்த நேரத்துக்கு கேட்கலாம். ஓவர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம், நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா?
4: நான் அம்மாவுக்கு பாத பூஜை செய்தால் கடவுள் பார்வை கிடைக்கும். இது ஒன்றே போதுமே?
0: பார்வை ஒன்றே போதுமே?
1: பார்வை ஒன்றே போதுமே? நான் பாத பூஜை, அம்மா அம்மான் படம் இருக்க,
0: அப்புறம் வேற என்ன மிச்சம் இருக்குது? அவள்தான் எல்லாமே சொல்லட்டுமே.
4: இருக்கு ஒண்ணு,
1: இன்னொரு தடவை அந்த டைலாக சொல்லுங்க. நான் அம்மாவுக்கு
0: பாயாசம் கொடுத்தேன்.
4: நான் அம்மாவுக்கு பாத பூஜை செய்தால் கடவுள் பார்வை கிடைக்கும்.
0: கடவுள்
1: ஒன்றே போதுமே? பார்வை ஒன்றே போதுமே?
4: அதை சொல்லிட்டீங்களா?
0: நான் சொல்லிட்டேன், அது ஒண்ணுதான்.
1: கடவுளா? நான் கடவுள், நான் கடவுள்.
0: சூப்பர், ஓம் சிவ ஓம் சூப்பர்.
4: குதிரை ஒழிஞ்சிருக்கு இல்லையா?
0: ஆமாங்க,
4: அம்மாவுக்கு பாத பூஜை செஞ்சா அது போதும் கடவுள் பார்வை நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த
1: பாத்தீங்களா, அந்த டயலாக்லயே ஒரு அர்த்தத்தையும் ஒழிச்சு வச்சிருக்காங்க. சூப்பர்,
0: நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க, சூப்பருங்க, மிக்க மகிழ்ச்சிங்க. அடுத்த கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
5: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர் இருவரும்.
0: சூப்பரா இருக்கு சந்திரசேகர்.
5: ரொம்ப சந்தோஷம் சங்கர் பிரியன் சார்.

0: கேளுங்க கேளுங்க, கேட்டு மகிழ்ந்துருங்க.
1: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்.
2: மதுரை
0: சிவகாசி முடிஞ்சு போச்சு.
1: இப்படி கேள்வி டைரக்டா கேட்டதா நாங்க சொல்லுவோம். நன்றி.
0: சொல்லுங்க.
1: முதற்கண்ணவே
0: முதற்கண்ணவே மறுபடி ஏன் வந்தாய்.
1: கிடையாது
0: படத்துல பயங்கர கில்லாடியா இருக்காங்க. சுகன்யா போங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது. ஹலோ ஹலோ கேக்குறதா? இல்ல அந்த லைன் மட்டும் கேட்க மாட்டேங்குது நினைக்கிறேன். இந்த லைன் கேக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, கேள்வி கேளுங்க ஐயா.
3: மகிழ்ச்சி. நீங்க கேக்குற கேள்வியை நாங்க கேக்குறோம்.
0: ஆமா
3: சகோதர பாசம் என்னை போல்
0: ஒருவனா
3: வருவான் சொல்லுங்க.
1: மின்னல் என்னை போல் ஒருவன்
0: சகோதர பாசத்துக்கு என்ன பண்றது தெரியலையே. தர்மதுரையா? அத தர்மதுரை தம்பி உந்தன்.
1: அது தர்மதுரைன்ற வார்த்தை அவர் சொல்லல
0: சொல்லல. சகோதர பாசம் சொன்னாரா? அங்க போயிட்டு நானே
3: சகோதர பாசம் பண்ணி
1: சொல்லுங்க. நீங்க அந்த டைலாக் ஒரு தடவை சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் படம்
0: மறுக்கா மறுக்கா சொல்லுங்க.
3: சகோதர சகோதர சபதம்.
1: சகோதரர் சபதமா? ரஜினி சார் நடிச்ச படமா அது?
0: கர்ஜனை
1: ஓகே
0: அத புரியுதுங்க ஐயா.
1: சூப்பருங்க சூப்பருங்க. நன்றி நன்றி
3: நன்றி.
0: ஓகே நன்றி ஐயா. வேட்டையின் படத்துல வார காத்துக்கிட்டு மனசலாயோ என்ற பாடல் ஜாலியா கேட்டுவாங்க. தொடர்ந்து கிழங்கு 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் 10:43 ஆயிட்டு இருக்கீங்க, கேட்டுறீங்க கெட் செட் கோ. இந்த நிகழ்ச்சியில சூப்பரான கேள்விகளை நீங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சூப்பரான படம் பேரெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க அசத்தல் தூள் கிளப்பிட்டு இருக்க. என்ன சுகனே சிரிக்கிறீங்க?
2: இல்ல இல்ல, என்ன அடிபட்டாலும்
3: என்ன
1: கேள்வி கேட்க போறீங்க?
2: பேரை சொல்லிட்டு ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க ரெண்டு பேரும் பண்றதுல எனக்கு ஒண்ணும் புரியல.
3: ஐயா
1: நீங்க கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு.
2: கேளுங்க.
3: கண்ணா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வைத்தியம் பாக்குற மருத்துவர் வைத்தியத்துக்கு பைத்தியம் பாக்க சொன்னா அங்க வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சு பைத்தியம் வைத்தியர் என்னடா சொல்வாரு?
1: இப்ப என்ன பண்ணணும் இது நாங்க?
3: சரி, அதெல்லாம் விடுங்க. சொன்ன சும்மா நான் ஒரு ஒரு சொல்றேன். கண்ணா கண்ணா, சித்திரம் வரைகிற சித்திரக்கார சத்திர சுவற்றுல சித்திரம் வரைய சொன்னா
1: ஐயா ஐயா ஐயா வண்டி கொஞ்சம் பாட்டுக்கல
3: ஊரே பேசுதடி. அது என்ன படம் சொல்லுங்க?
1: ஊரே பேசுதடி.
3: ஆமா, ரெண்டு படம் வச்சிருக்கேன்.
2: நீங்க திருப்பி சொல்லுங்களேன் தயவு செஞ்சு.
3: கண்ணா, சித்திர வரைகிற சித்திரக்கார சத்திர சுவற்றுல சித்திரம் வரைய சொன்னா பத்திரமா இருக்க சத்திரத்தையே வித்து போட்டாரா? ஊரே பேசுதடி.
1: சித்திரம் பேசுதடி ஒண்ணு.
3: ஓகே,
1: சத்திரம் பேசுதடி ரெண்டு.
3: நன்றி.
1: இது ரொம்ப டஃப்பான விஷயம்.

0: என்னங்க
1: முருகன் அருள் கிடைத்திருக்கிற சொல்லுங்க.

0: அப்படியா? ஓ, அதே முருகன் தான் மீண்டும் வந்திருக்கீங்க. மீண்டும் முருகன் அருள் கிடைத்திருக்கிறது. சொல்லுங்க ஐயா, நீங்க அந்த கேள்வி கேளுங்க ஐயா.
1: நீங்க சொல்லுங்க.
2: நாங்க சொல்லணுமா?
0: சு அப்படிங்கிற எழுத்துல ஒரு பாட்டு பாடுங்க. பட்டை கிளப்புற பாட்டி ஒரு பாட்டு. குறில் சூ இல்ல நெடில் சூவாது பாடுங்க. சரி, ஏல பாடுங்க. முழுக்க சிவருங்கய்யா, நல்லா இருந்துச்சு பாட்டு.
1: நன்றி.
0: அப்பா பாண்டிங்க முருகா, முருகனோட பாட்டு எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? அவரோட வீட்டு எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா?
2: இல்ல எனக்கு புரியல, நான் ஏன் இந்த சீட்ல உட்கார்ந்திருக்கேன்னு. நான் ஒரு கேம் சொன்னா அவரு ஒரு கேம் சொல்றாரு, அதுல ஒருத்தர பாட வேற வச்சு உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காரு.
1: வணக்கம் சுகன்யா மேடம் அண்ட் சங்கர் சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம். என்ன நீங்களாவது வந்து காப்பாத்துங்க பிளீஸ். உங்க பேரை சொல்லுங்க.
1: நாங்க ஈஸியா தான் எழுதிருக்கோம், நீங்க பாஸ் பண்ணிடலாம்.
2: ஆ சரி, ஓகே. பேரை சொல்லிட்டு சொல்லுங்க, அப்பதான் பாஸ் பார்க்க. சொல்லுங்க ரவிங்கட் சார்.
1: கடலோர நிலவினில் நீல வானில் கவிதை எழுதிய என் மீனவ நண்பன் படகோட்டியாக வந்தான்.
0: கடலோர கவிதை ஒண்ணு, மீனவ நண்பன் ஒண்ணு,
2: படகோட்டி
1: ஒண்ணு, இன்னும்
0: ஒண்ணு மறுபடியும் சொல்லுங்க எல்லாத்தையும்.
1: அது கண்டுபிடிச்சிருவீங்களா? நீங்க ஒரு வாட்டி தான் எப்பவுமே சொல்லுவீங்க.
0: ஓஹோ, நமக்கே ரிப்பீட்டா?
1: கேட்டுட்டு வாங்கன்னு வேற சொல்லுவீங்க. ஒரு படம்
2: நீலவானமா?
1: ராஜா என்பவன் தீக்குச்சி எடுத்து அடுப்பை பத்த வைத்து பிறகு ஓடிவிட்டான்.
0: ஐயோ,
2: தீக்குச்சி அடுப்பு ராஜா எங்கெங்கயோ போகுதே.
0: ஆமா,
2: தீக்குச்சின்னு படம் இருக்குங்களா?
0: இருக்கு இருக்கு, தீக்குச்சி இருக்கு.
1: ஓகே, இருக்கு. அதுக்கு முன்னாடி தீனு ஒரு படம் இருக்கு.
2: தீனு இருக்கு, ராஜான்னு
0: ராஜா,
1: ராஜா இன்னும் ஒரே ஒரு படம் இருக்கு. அது வந்து அம்சவர்தனும் வடிவேலும் நடிச்ச படம், நல்லா இருக்கும்.
2: 2007
1: ஓடிவிட்டான்
2: என்ன பிறகு ஓடிவிட்டானா?
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: ரொம்ப நாள் கழிச்சு
0: பேசுறது.
1: கேள்வி
0: வச்சிருக்கீங்களா இல்லையா ஐயா?
1: இருக்கு ஐயா. திருக்குறள்ல ஒரே பேர்ல இரண்டு அதிகாரம் வரும், அது என்ன சொல்ல முடியுமா?
0: திருக்குறள்ல
2: பயங்கரமான
0: ஒரு கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் சக்கர் பிரியன் சார். வணக்கம் சுகன்யா மேம்.
0: வணக்கம் ஐயா.
3: நான் சிங்கச்சவன் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து ராமுவும் ஜம்புவும் முனியம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த

0: முனியமாத்தா யாருக்குன்னா நம்ம சங்கர்பிரியன் சாருக்கு.
1: ஐயோ ஐயோ,
0: பேசிருக்காங்க அவங்க காதலும் காதலியே பார்க்க காஷ்மீர் போறாங்க.
1: ஆஹா, ராம் ஒண்ணு முனியம்மா யாருன்னு தெரியலையே.
2: காதலன் காதலி காஷ்மீர் போறாங்க.
1: காதலன் ஒரு படம், காதலன் ஒரு படம்,
2: காஷ்மீர் காதலி,
0: காஷ்மீர் காதலி சூப்பர். அதுதான் கஷ்டமா கண்டுபிடிக்க மாட்டேங்குது நினைச்சேன். அப்புறம்
1: மூணு ஆயிடுச்சு. முனியம்மான்னு தான் தெரியலையே.
0: முனி முனி படம்
1: முனியா
2: சூப்பருங்க. ஆனா கேள்விய கரெக்டான ஆளுக்கு தான் வச்சிருக்கீங்க.
0: இன்னொரு படம், இன்னொரு படம் சொல்லுங்க.
1: ஓ, இன்னொன்னு இருக்கா?
2: ராமனும் என்ன, இன்னொரு சொல்லுங்க கேள்வி.
0: ஜம்பு,
2: ஜம்பு
0: ஒரு படம் இருக்கு அதுல.
1: அப்படியா? ஆமா,
0: ஜம்பு முனியம்மா மூணு பேரும் சேர்ந்து காதலும் காதலும் பார்க்க காஷ்மீர் போறாங்க.
1: அதான் சூப்பரா கோர்வியா இருந்துச்சுங்க. அழகா ஒரு ஸ்கிரிப்டாவே இருந்துச்சு அந்த கேள்வி. படங்களும் அழகா இருந்துச்சு.
0: ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி. எப்படி எல்லாம் கேள்வி கேக்குறாங்க பாரு சுகன்யா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நாம ஒரு கேள்வி கேட்க போறோம்.
3: நேத்து காத்திருந்தா இன்னைக்கு ராசா மகன் வருவான்னு ரோஜா கூட்டத்துல நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டான்.
1: ரோஜான்னு ஒரு படம்,
2: ரோஜான்னு ஒரு படம், ரோஜா கூட்டம்னு ஒரு படம்,
3: சூப்பர் மேம்,
1: ராசாத்தி ஒரு படம், என்ன சொல்றது,
2: ஏதோ காத்திருந்தாள்னு சொன்னாங்க.
1: அது பாட்டு வேணா வருது, காத்திருந்து காத்திருந்து வைதேகி காத்திருந்தாள். சூப்பர்மா. வேற என்ன மிச்சம் வச்சிருக்கு சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. வேற என்ன இருக்கு? நிறைவா பேச போறோம். நிறைவா என்ன கேள்வி கேட்க போறீங்க? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: ராஜசேகர் சார்.
1: ராஜசேகர் ஐயா, சாப்பிட்டீங்களா ஐயா?
4: வணக்கம் சார.
2: வணக்கம்.
4: அவள் எங்கிருந்தா வந்தால்
1: வணக்கம்.
5: ராணிப்பேட்டை மாவட்டம் பியூ சாரம் செல்லும்பேசுறேன் சார்.
1: மிக்க மகிழ்ச்சி சார், சொல்லுங்க சார், கேள்வி கேளுங்க சார்.
5: சுகன்யா நல்லா இருக்கிறேன்.
2: வணக்கம். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். கேள்வி கேளுங்க.
5: கேட்மா சார், கண்ணுக்குள்ளே ஒன்னை வைத்தேன் கண்ணம்மா, நிலவாக
1: கண்ணுக்குள் நிலவு,
2: கண்ணம்மா,
1: கண்ணம்மான்னு ஒரு படம்.
5: ரெண்டு தான்.
1: உன்னை, அவ்வளவுதானா? ஒரு மணி நேரம் நம்ம கடந்து வந்தாச்சு. எக்கச்சக்கமான கேள்விகளை நீங்க எனக்கு கேட்டு தொலைச்சிருக்கீங்க. அப்படி
2: தொலைன்னு
1: அதாவது துளைத்தது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த துளைத்தல் சொல்றாரு. ஆமா, கேட்டு துளைச்சாங்க அப்படின்னு சொல்ல வரலாம். ஐயோ,
2: நம்ம சென்னை தமிழ்ல வரும்போது அது வேற மாதிரி மாறி இருக்கு.
1: கேட்டு துளைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க இல்ல சார். எனக்கு ரொம்ப இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா, நேர்கள் வந்து அது கோர்வையா வந்து கேட்டாங்க பாத்தீங்களா. வாக்கியமாக அதுதான் தமிழனுடைய சிறப்பும் கூட. அதுல வந்து படத்தோட பெயர்களை வந்து பொருத்தி ஒரு ஸ்கிரிப்டா மேக் பண்ணி சொன்னது வந்து செம்மையான அல்டிமேட்டான ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் பாராட்டுகளை சொல்லிட்டு இப்ப நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக. ராயன் படத்துல இருந்து செம்மையான ஒரு பாடல் வர காத்துட்டு இருக்க, இந்த பாடல் வாட்டர் பேக்கெட். எஸ், இதோட நான் வந்து முடிய போறது கிடையாது. அப்படியே தொடர்ச்சியா 11-2 பேச போறேன்.
2: சந்திக்கலாம் இந்த நாள் மட்டுமல்ல, இனிவரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நாளா இருக்கட்டும். சங்கருக்கும் பை, லிசனர்ஸ் எல்லாருக்கும் பை. தேங்க்யூ.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 863 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில்

ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 11:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. எஸ், மீண்டும் உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் உங்களுடன் ரெயின்போல இணைஞ்சிருக்கிறேன். இந்த ஒரு மணி நேரம் நிச்சயமா நம்ம பேச போறோம், கலந்து பேச போறோம், ரொம்ப ஆழமா, ரொம்ப அன்பா, அக்கறையா, பாசமா, நேசமா பேச போறோம். அதுக்கேத்த மாதிரியான ஒரு தலைப்பை பத்தி நம்ம பேச போறோங்க. சொந்த பந்த வாழ்க்கையில வந்து எக்கச்சக்கமான உணர்வுகளோடு கலந்திருப்பாங்க சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாவா என்னுடைய சொந்தம், சும்மாவா என்னுடைய ரிலேட்டிவ் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருப்போம். அந்த நேரத்துல சூப்பரான ஒரு கேள்வி கேட்டு செக் பண்ணி பாத்துடலாமா, இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கறது என்னோட கேள்வி. சொந்த பந்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, துணையா இல்ல சுமையா அப்படிங்கறத கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ணுங்க 298-6-00-38 மற்றும் ஒரு எண் 295-2-0-5-5-4. முதல் நேயர் நம்ம கலந்து இருக்கிறாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம் அம்மா, கலாமா, எங்க இருந்து பேசுறீங்க? அரக்கோணத்துல இருந்து பேசுறீங்க. நீங்க சொல்லுங்க, சொந்த பந்தம் அப்படிங்கிறவங்க வந்து துணையா இல்ல சுமையா? சுமையா. ஏன் அப்படி சொல்லிட்டீங்க, என்ன சொந்த பந்தம் அப்படிங்கறவங்க வந்து நமக்கு வந்து துணையா இல்ல சுமையான்னு கேக்குறேன். சுமைதானா? இல்லீங்க, இப்ப சொந்த பந்தம் அப்படின்றா எனக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லீங்க, சுமங்க நிறைய வந்து கஷ்டங்க, அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், வீட்டுக்கு வந்தாங்கன்னா சமைச்சு போடணும் அப்படின்ற மாதிரி சுமையா நினைப்பீங்களா? அல்லது நமக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப துணையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா? அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. சொந்த பந்தங்கள் துணை அப்படின்னு நினைப்பீங்களா? குயில் சத்தம் சொல்லுங்க. சொந்த பந்தங்கள் அப்படிங்கறவங்க வந்து நமக்கு துணையா நினைக்கிறீங்களா?
2: காசு பணம் இருந்தாரா சொந்த பந்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள்லாம்?
1: ஓஹோ.

0: காசு போன இல்லையானா நம்ம பிச்சைக்காரனோட மோசமாக மதிப்பாங்க.
1: ஐயோ, அப்ப அவங்க சுமை நமக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பா கண்டிப்பா சுமை, சுமை இல்ல வினை.
1: ஐயோ வினை, ஐயோ துணையான்னு கேட்டா நீங்க சுமை இல்ல வினைன்னு சொல்றீங்க, என்னங்க அப்படி சொல்றீங்க? இல்ல அதுக்கு அவங்க மட்டுமே தான் காரணமா, இல்ல நாம கூட ஏதாவது காரணமா இருக்க வாய்ப்பு இருக்காதா? உங்களுக்கு வந்து இதுக்கப்புறமாச்சு நல்ல ஒரு சொந்த பந்தங்கள் அமையணும், காசே பாக்காத நல்ல அன்பை மட்டும் பாக்குற ஒரு சொந்த பந்தங்கள் அமையணும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க, மனம் இருந்தால் மார்க்கம் வந்து அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நாம நினைச்சு நம்ம வந்து அன்பு கொடுத்தோம்னா நிச்சயமா அந்த அன்பு ரிஃப்ளெக்ட் ஆகுங்க ஐயா நமக்கு. நீங்க அதை மட்டும் கொடுத்துட்டே
0: இருங்களேன்,
1: அப்படி போறீங்க நீங்க,
0: இந்த காலத்துல எதுவுமே கிடையாது.
1: என்னங்க ஐயா நீங்க மறுபடியும் அப்படியா? சரி ஓகே, பொறுத்திருந்து பாப்போம் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு. சரிங்களா,
0: நன்றி
1: நன்றிங்க நன்றிங்க நன்றியா ஐயா. என்னங்க பொசுக்கடி இப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீலா இருக்குல்ல, பட் அவருடைய அனுபவம் அப்படியா இருக்கு. அதுக்காக தான் நம்மளும் சொல்றோம், நாம அன்பு பாராட்டினோம்னா நமக்கு ரிட்டர்ன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி பணம் தாங்க பிரதானமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயாவோட ஸ்டேட்மெண்ட். அதுவா இருக்கு, அடுத்த நேரம் கேட்கலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: காலை வணக்கம், ஒன்ஸ் அகைன் சங்கப்பியன்
1: சார். ஓகே,
2: சில நேரங்களில் சுமையாவும் இருக்காங்க, சில நேரங்களில் துணையாவும் இருக்கு,
1: ரெண்டு மாவா இருக்காங்க.
2: ஆமா, ரெண்டு மாவா இருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து ஒரு ஒரு மெக்கானிக்ஸ் உலகம் இது.
1: அப்படியா?
2: ஒரு கமர்ஷியலா தான் போயிட்டு இருக்கு உலகமே.
1: ஓகே,
2: அவர் சொன்னது ஒரு உண்மைதான். உண்மை இருந்தாலும் நம்ம ரொம்ப டீப் எல்லாம் போக கூடாது.
1: ஓகே,
2: ஏன்னா இது ஒரு மெக்கானிக்ஸ் உலகம், ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து தான் உறவுகளே இருக்காங்க. இப்போ கார் வச்சிருந்தா கார் வச்சிருக்க கூட தான் பழகுறான்.
1: ஓகே ஓகே ஓகே, புரியுது.
2: பங்களா வச்சிருந்தா பங்களா வச்சுக்கிறவங்க கூட தான் பழகுறான்.
1: ஓ, சொந்த பந்தமே அப்படிதான் இருக்காங்க.
2: அப்படிதான் நம்ம போத வெளியில சொல்ல முடியல சில விஷயங்கள்லாம்.
1: ஓகே,
2: உறவுகளே அப்படிதான் ஸ்டேட்டஸ் பார்த்தா நோட்டீஸ்ல பேரே போடுறாங்க இன்னைக்கு.
1: ஓ ரைட் ரைட் ரைட் இருக்கு.
2: ஏன்னா சொந்தங்கள்,
1: அதே போல ஆமா நீங்க சொல்ற மாதிரி இன்வைட் பண்றதும் வந்து அப்படிதான், அவங்களும் தான் பெரிய பேரா போடுவாங்க. பெரிய சொந்த பந்தமா காசு பணமா இருக்கா அவங்களுக்கு முன்னுரிமை முன்சீட்டு.
2: ஒருத்தன் பேர் ஜெர்மனியில் இருப்பான், பேரே போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பேரே போடக்கூடாது, ஆக்சுவலா வந்து எங்க பேர் தான் போடணும், ஆனா எங்க பேர் இருக்காது அவங்க பேர் போடுவாங்க.
1: ஏன்னா ஃபாரின்ல இருக்காரு,
2: ஜெர்மனில இருக்கான்.
1: ஃபாரின்ல இருக்கிற ஒருத்தர் எங்களுக்கு சொந்தமா இருக்கிறாங்க அப்படின்றது பெருமை. ஓ, சோ சேட்.
2: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல தலைப்பு சார்.
1: ஓகே ஓகே ஓகே, ஒரு பரிசோதனை பண்ணி பாத்திரலாம் வேண்டாம். ஓகே, மிக்க மகிழ்ச்சி சிங்கச்சோழன். ஆஹா, மனக்குமரல்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்த நேர்கிட்ட கேட்டலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: காலை வணக்கம் சார், சங்கர் சார்.
1: காலை வணக்கம் ஐயா, எங்க இருந்து
3: பேசுறீங்க?
1: உங்களோட பெயர் சொல்லுங்க. துணையா அல்லது சுமையா
3: சார்? சொந்தம் ஆல்வேஸ் வந்து துணைதான் சார்.
1: ஆஹா, சூப்பருங்க சூப்பருங்க.
3: நல்லதோ கெட்டதோ ஒரு பத்து பேர் வந்தாதான் வந்து இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தவிர,
1: கரெக்ட்.
3: எல்லா வீட்லயும் மனஸ்தாபம், அந்த சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் அதெல்லாம் இருக்கதான்
1: இருக்கதான் செய்யும். அதெல்லாம் கடந்து போகணும்ப்பா.
3: எந்த ஃபங்க்ஷன்லாவும் விட்டு கொடுக்காம நல்லா சிறப்பா பண்றது வந்து சொந்தம் தானே தவிர, நண்பர்களோ உறவினர்கள் தானே தவிர, நிச்சயமா நண்பர்கள் வந்து தூரக்கலன்னு வந்துட்டு போயிடுவாங்க, ஒரு பார்ட்டி வச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான்.
1: முடிஞ்சபடியா
3: கூட இருக்கவங்க வந்து ஆல்வேஸ் நம்ம சொந்தக்காரன்.
1: ஓகேங்க ஐயா, சூப்பர் ஐயா.
3: அது அது வந்து நமக்கு துணைதான்,
1: துணைதான் சொல்றீங்க. சுமை எந்த வகையிலும் கிடையாதுன்னு சொல்றீங்க.
3: ஆமா,
1: ஓகேங்க, நன்றிங்கய்யா நன்றிங்க நன்றிங்கய்யா. ஆக ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நம்ம காலையிலேயே வந்து அலசி ஆராய்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த காலம் வந்து ஓடுற ஓட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து பொருளாதார வாழ்க்கையில வந்து நான் நிம்மதி அடையணும் அல்லது திருப்தி அடையணும் அல்லது ஒருபடி மேல போகணும், இல்லைங்க இதை நான் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே காலையில எந்திரிச்சு உடனே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படை தேவைகளுக்காக என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் இந்த சொந்த பந்தத்தெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஏதாவது சீர் செய்யறது அது இதெல்லாம் பண்றதுக்குள்ள அப்படி இருக்குப்பா அப்படின்னு சில பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எது எப்படி அப்படிங்கறத போக போக நம்ம பாத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப டைம் சரியா 11:10 ஆயிட்டு இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
6: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
7: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
6: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
7: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
6: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
8: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
9: ஹரி ஹரி சூரியகர்.
1: நேரம் 11:11.

0: தொடுகிற வேலையில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. எஸ், உங்களுடைய எப்போதுமே ரெயின்போ இருந்துகிட்டே இருக்குங்க. நம்மளோட தலைப்பு இன்னைக்கு என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த பந்தங்கள் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எனக்கு எப்பவுமே துணையா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, அல்லது சுமையா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்களான்றதா இந்த கேள்விக்கான பதில நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணி சொல்லுங்க. 298600038 மற்றும் ஒரு எண் 295205544. மற்றும் ஒரு டயர் நம்மோடு வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது.
1: வெளிநாட்டுல இருப்பாங்க.
2: ஐயோ துணையா, கீழே விழுந்துட்டா தூக்கி போடுறது கூட ஆள் இல்ல சார்.
1: அடப்போமே,
2: பாப்பாங்க அப்படி எல்லாம் இருக்கிறாங்க சார்.
1: ஐயோ, சொந்த பந்தமே அப்படிதான் இருக்காங்களா?
2: ஆமா சார்.
1: என்னங்க கால் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது போல இருக்கேன். உங்களுக்கு சொந்த பந்தம் வந்து துணையா இல்ல சுமையா இருக்காங்க நினைக்கிறீங்க, நீங்க மத்தவங்களுக்கு உங்களோட சொந்த பந்தம் நீங்க துணையா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க?
2: அது எங்க வீட்டுக்காரமா ஹெல்ப் பண்ணுவோம், நாங்களே போவோம்.
1: உங்க வீட்டுக்காரமா விடுங்க, நீங்க மத்த சொந்த பந்தம் நிறைய விஷயங்கள் வெளியில வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது.
3: வணக்கம் சங்கர் பிரியன் சார்.
1: வணக்கம் அம்மா.
3: ஏது பந்த பாசம்
1: எல்லா வெளிவேஷம்,
3: காசு பணம் வந்தா
1: நேசம் சில மாசம், சிந்திடேன் ரத்தம் சிந்திடேன், அது எல்லாம்
3: ரெண்டுமே இருக்கு. அதாவது சொந்தமா வேணும்,
1: நீங்க சொல்லுங்க, சொந்த பந்தம் துணையா சுமையா?
2: எனக்கு 68 ஆகுது சார். உடம்பு ரொம்ப முடியாம படுத்து படுக்கையா இருக்கிற எந்த நாயும் சட்டம் பண்ணல.
1: ஐயோ, அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க, மிக அந்த மாதிரி நம்ம தவறா பேசக்கூடாது, மன்னிக்கணும். ஐயா பேசுறது வந்து அது சரியான விஷயம் கிடையாதுங்க. நீங்க வந்து உங்களுடைய உணர்வுகளை நீங்க சொல்லலாம், இது துணையா இல்ல சுமையா இருக்கு, எப்படி இருக்கு, ஏன் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே வந்து நம்ம உறவுகளை புதுப்பிச்சுக்கணும், உறவுகளை அன்பு பாசம் நேசத்தோட நம்ம கலந்துருக்கணும், நல்ல ஒரு ஒரு நல்லிணக்கணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இதை பத்தி நம்ம பேசுறோம் நம்ம. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது.
4: காலை முதல் கலக்கு கலக்கனு கலக்கி கொண்டிருக்கும் சங்கர்பிரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
1: தேவராஜ் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நீங்க சொல்லுங்க ஐயா, சொந்த பந்தங்கள் துணையால சுமை.
4: நீங்க வந்தது நிகழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியே பேசிட்டேன், அதாவது இந்த சொந்த பந்தம் வந்து அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் கூட இருக்கும் போது நல்ல ஒரு அன்பு பாசம் இருந்துச்சு.
1: ஓகே,
4: ஒரு காலம் இப்ப வந்து இல்ல, இருந்தாலும் நான் வந்து எல்லாரையும் அனுசரிச்சு போயிடுவேன். எல்லாம் சண்டை போட்டாலும் அது கோவப்பட்டாலும்
1: நீங்க வந்து மத்தவங்களுக்கு துணையா இருக்கீங்க சொந்த பந்தத்துக்கு.
4: நான் துணையா இருந்துகிட்டு அனுசரிச்சு போயிடுவோம். ஒரு ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு எல்லாம் ஒன்னா சேருவோம்.
1: ஏன்னா
4: நாங்க பெரிய குடும்பம், 7 நாங்க.
1: அடேங்கப்பா, சூப்பர்.
4: அது இருந்தாலும் எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. அது கொஞ்சம் நம்ம கீழ் திறமை கீழே இருக்கும் போது மாதிரிதான் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், எல்லாரும் அனுசரிச்சு போயிடுவேன். மையனுடைய சொந்த பந்தம்னு இப்ப நான் பாக்குறது என் மகளை தான். என் மகள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க.
1: ஓகே ஓகே,
4: கனடா கேனடா இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு எல்லாமே ஹெல்பிங், எல்லாமே ரொம்ப அன்பா. அப்பா
1: இங்க பக்கத்துல இருக்கிறவங்க மத்த உங்களுடைய அண்ணன் தம்பி உறவுகளோ அக்கா தங்கச்சி உறவுகளோ அவங்க எல்லாம் யாரும்
4: அவங்க நல்ல லெவல்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கிறாங்க ஐயா.
1: இருக்கிறாங்க.

நன்றிங்க. எஸ் ஐயா சொன்ன மாதிரி வந்து மற்றவங்ககிட்ட இருந்து மற்றவங்க நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம நாம கொடுக்க வேண்டிய அந்த அன்பு பாசம் நேசத்தை உறவுகளை அரவணைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின் போது விழாக்கள் ஏதாவது நிகழ்வுகள் குடும்ப நிகழ்வுகள் வருதுன்னா அப்போ நம்மளுடைய அந்த அரவணைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே நலமா இருக்கும் அப்படின்னு ஐயா வந்து சொல்ல வர்றாரு. இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து இன்னும் நிறைய தேட போறோம், கண்டுபிடிக்க போறோம், நிறைய பேச போறோம். ஆனா உங்களுடைய அணுகுமுறைகள் மட்டும் நீங்க சொல்லுகிற விதத்தை மட்டும் சரியா நியாயமா நீங்க சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்கும், உதவியா இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ப்ளூ ஸ்டார் படத்துல இருந்து அரக்கண ஸ்டைல் வர காத்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ் தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ FM 101.4 எங்களை மிஸ் அமதுலே.

0: ஜெயிக்கிறோம்.
1: நேரம் 11:20. நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

கொள்ளைநர்களை நேரம் சரியாக 11:20 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. எஸ் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். சூப்பரான ஒரு விஷயத்தை பத்தி, ரொம்ப சென்சிட்டிவான சூப்பரான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கீங்க. பதில் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த பந்தங்கள் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க நமக்கு எப்பவுமே துணையா இருக்காங்களா அல்லது சுமையா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் தான். இந்த கேள்விக்கான பதில் நீங்க சொல்லணும்.

0: நினைச்சீங்கன்னா கால் பண்ணி சொல்லுங்க. 298-6-00-38 மற்றொரு எண் 295-2-0-55-4. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது?
1: ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: வாங்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டீங்க.
0: மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எப்படி
1: ஐயா? எனக்கு சொந்தக்காரங்க சண்டை விட்டுங்க, தலைப்பு கொடுத்து.
0: ஓகே ஓகே ஓகே.
1: அதாவதுயா, நான் ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு ஓய்வு நடந்த பால் கடை வச்சிருக்கிறேன்.
0: சரிங்க சரிங்க ஐயா.
1: ஏதோ இருக்கு, அதுல பெருசா குட்டிடுற மாதிரி சொந்தக்கார சில பேர், சில பேர் நல்லவங்க தான்.
0: சரிங்க சரிங்க.
1: வந்து காசு கேட்பாங்க கடை.
0: புரியுதுங்க.
1: ஒரு லிட்டர் பால் வச்சா 2 ரூபா வரும்.
0: புரியுதுங்க புரியுதுங்க.
1: ஒரு மணி நேரம் 10 லிட்டர் 20 லிட்டர்
0: விற்பேன். நீங்க கஷ்டப்பட்டு சின்ன சின்ன சிறுக சிறுக சேர்க்கிற பணத்தை குடுக்கலன்னா அது வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்றது வருத்தம் தான். சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்கய்யா, உங்களால முடிஞ்ச உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருங்க ஐயா. சரிங்க, நன்றிங்க. இது போதுங்க ஐயா, இது போதுங்க ஐயா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
2: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா.
2: கவிதையாவே
0: சொல்லிட்டீங்க நீங்க கோர்த்து.
2: அப்படிதான் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நான் சொல்றேனா, இப்ப இருக்க காலகட்டத்துக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா அத வந்து நாம மனசுல உள்வாங்கிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன்.
0: அன்புன்ற மூன்று எழுத்துல அதை வந்து மாத்திட்டு போயிட்டே இருக்கு.
2: அன்புன்ற மூன்று எழுத்தை நாம வந்து உருவாக்கிக்கணும்.
0: சூப்பரா சொன்னீங்க.
2: இப்ப நான் என்ன எங்க பொறுத்தவரை அதான்
0: பத்திரிக்கையே போடுறது இல்லையா? மகிழ்ச்சியம்மா, நீங்க சொல்லுங்க.
3: சுகமான சுமை அப்படின்னு சொல்லலாம்.
0: நான்
3: வந்து எப்படி இருக்குன்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. முடிஞ்ச உதவியே நான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் சார். அவங்களுக்கு எங்களுக்கு தேவையானது அவங்களும் பண்ணுவாங்க.
0: ஓ பரவாயில்லையே.
3: அது சில சமயம் நம்ம விரல்ல 5 விரல்ல ஒன்னாவே இல்லைங்களே.
0: கரெக்ட், இத புரிஞ்சுக்கிட்டா சரி.
3: ஏற்ற இருக்கு இல்லீங்களா, நம்ம உடம்புக்குள்ள நம்ம கையே அதுவே ஏற்ற இருக்கு. அந்த மாதிரிதான் மனுஷங்களும் இருப்பாங்க. அதனால அவங்க செய்யலையா விட்டுறணும், கேக்குறாங்களா கொடுத்தா முடிஞ்சா குடுக்கணும், இல்லைன்னா விட்டுறணும். அந்த மாதிரி தாங்க சார் நாங்க இருக்கிறது.
0: ஆனா
3: எங்க பாட்டி இருந்தாங்க, இன்னும் அவங்களெல்லாம் பார்த்து நாங்க வளர்ந்ததுனால அந்த உறவுகள்ங்கிறதுக்கு
0: அப்படின்னு
3: அவங்களுக்கு விருந்து இல்லாத தோறும் மருந்துங்கிற மாதிரி விருந்து படைச்சிட்டே இருப்பாங்க. அவ்வளவு பார்த்து வளர்ந்ததுனால உறவுகள்னு நமக்கு தேவையில்லாத இடத்துல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறதா இருக்குதுங்க சார்.
0: ஓகே, சரியா சொன்னீங்க, லிமிட்டா இருக்கிறது சரியா அப்படின்னு சொல்லிங்க.
3: ஆமாங்க சார், சூப்பர் டாபிக்ங்க சார், நல்லா யோசிக்க வச்சிருக்கீங்க.
0: நன்றி,
3: பழசெல்லாம் ஞாபகப்படுத்திருக்கீங்க. நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி நன்றியம்மா. அம்மா சொன்னாங்க, அம்மா சொன்ன பேச்சுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே அளவோடு இருக்கும் போது அது சரியா இருக்கு அப்படிங்கறது மட்டும்தான். அதாவது எதிர்பார்ப்புகள் வந்து உறவுகள் அப்படின்னு சொல்லும் போது எதிர்பார்ப்புகள் வந்து பயங்கரமா இருக்கும். அதே போல எந்த லிமிடேஷனும் இல்லாம நம்ம பேசுகிற வார்த்தையா இருந்தாலும், நம்மளுடைய அணுகுமுறைகளா இருந்தாலும், செயல்பாடுகள் இருந்தாலும், அதுக்கு லிமிட் வச்சிருக்க மாட்டோம். நம்ம சொந்தம் தானே, மாமா தானே, சித்தப்பா தானே, பெரியப்பா தானே, என்ன அப்படின்னு போய் அங்க போய் உட்காரு அப்படின்னு சொன்னோம்னா பொசுக்குன அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வருத்தம் வந்துடும். அந்த மாதிரி லிமிட்டையும் அந்த எதிர்பார்ப்பையும் கரெக்டா பார்த்து பேலன்ஸ் பண்ணோம்னா உறவுகள் எப்போதுமே அன்பா அழகா இருக்கும்னு சொல்றாங்க. உரைத்தர்களை நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக உறவுகளை மேம்படுத்துற மாதிரி ரொம்ப கொண்டாட்டமா உறவுகளோட இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய வகையில் சூப்பரான ஒரு பாடல் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் இந்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதூள்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து

0: கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 21.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 11:31 ஆயிருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 91.4 உங்களுடன் ரெயின்போ, உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். உறவுகளை பத்தி பேட்ட உடனே அப்படியே ஐயோ துணையா சுமையா அப்படின்னு கேட்டா, துணை எங்கே இருக்கிறாங்க, எல்லாம் சுவையா தான் இருக்கிறாங்க, மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பெல்ஸ் தான் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அன்பா கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். மற்ற நேயர்கள்கிட்ட கேட்டுருவோமே. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: வணக்கங்க சங்கர், நான் திருப்பூர்ல இருந்து டி கே சங்கர் பேசுறேன்.
1: டி கே சங்கர், மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: அதாவதுங்க, சொந்தம் வந்து நமக்கு சுமை ஆகிறதும் அல்லது வந்து சுகம் ஆகிறதும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை விஷயத்தை தவிர்த்துட்டோம்னா சுகம். எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு நாம சொந்தங்களோடு இருந்தோம்னா எப்பவுமே நமக்கு சுமைதான்.
1: அடடா, அழகா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, சூப்பர் ஐயா, நன்றிங்க, நன்றிங்க. சுமையா சுகமா, எது சுகம் எது சுமை அப்படிங்கறத அழகா சொன்னாருங்க. அந்த எதிர்பார்ப்பை களைஞ்சிருங்க, அது இல்லைன்னா தாங்க வாழ்க்கை சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அருமையா சொன்னாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: வணக்கம் சார், மேடவாகத்துல இருந்து மணிமாலா சார்.
1: மணிமாலா, மிக்க மகிழ்ச்சி அம்மா, சொல்லுங்கம்மா, நீங்க என்ன சொல்றீங்க?
3: சுகமும் இருக்கு, சுகமும் சொல்ல முடியாது.
1: ஓகே,
3: எல்லா உறவும்
1: எங்க சித்தப்பாடு தங்கமான மனசு, எங்க சித்தி வந்து கொஞ்சம் மோசம் அப்படிங்கிற மாதிரியா?
3: ஒரு அக்கா நல்லா இருப்பாங்க, இன்னொரு அக்கா ஒரு மாதிரியா இருப்பாங்க, இருந்தாலும் ரெண்டு அக்கா நமக்கு தேவையில்ல.
1: ஓகே,
3: அதனால சுமையா இருக்கு,
1: ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணி போய் தேர்க வேண்டியதுதான் இல்லீங்களா?
3: ஆமா சார்.
1: நன்றி அம்மா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம் சார், கிழக்கு தாமரை ராஜசேகர் சார்.
1: ராஜசேகர் ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா.
4: ஆலமரம் மாதிரி இருக்கணும் சார்.
1: ஆலமரம் எப்படி?
4: நம்ம சொந்தங்கள்லாம் எப்படின்னா, இப்ப வந்து ஒருத்தர் கஷ்டப்படுற மூல மரம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வருது.
1: ஆமா ஆமா, ரைட்.
4: அது வந்து கஷ்டப்படாம இருக்கணும்னா என்ன பண்ணு, எல்லா விழுதுகளும் வந்து அது தாங்கிறதுக்கோசம் அங்கங்கே சுத்தி
1: அருமை
4: அங்க கீழே அந்த நீரை நோக்கி சென்று அதை காப்பாத்துது.
1: ஆலமரம் அப்படிங்கிற குடும்பத்துல வந்து அந்த விழுதுகள் மாதிரி, ஒருத்தர் விழுந்தாங்கன்னா இன்னொருத்தர் வந்து தூக்கி விடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொடுக்கணும், ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களை கேட்காமலேயே கொண்டு போய் கொடுக்கறது தாங்க உறவுன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஐயா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
5: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிறதுங்க?
5: சசிகலா பேசுறேன் சார்.
1: சசிகலா, எங்க இருந்து பேசுறீங்க சசிகலா? சைதாப்பேட்டையில. மிக்க மகிழ்ச்சி. நீங்க என்ன சொல்றீங்க உறவுகள் பத்தி?
5: உறவுகள் பத்தி நான் என்ன சொல்றேன்னா, எதுவுமே வந்து லிமிட்டோட இருந்தா உறவுகள் வந்து நீடிக்கும்.
1: ஓகே, லிமிட்டோட இருந்தா நமக்கு துணையா இருப்பாங்க.
5: லிமிட்ட கடந்தா நிச்சயமா உறவுகள் கசந்து தான் போகும்.
1: ஓகே, ரைட்மா, கரெக்ட்டா சொன்னீங்க, லிமிட். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
6: வணக்கம், திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
1: காமராஜ் ஐயா, திருவள்ளூர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க ஐயா. நிச்சயமா
6: நம்பிக்கை உள்ளவங்க அவ்வளவு பேரும் இந்த துணையா இருக்கிறதுனாலதான் நினைப்பாங்க.
1: ஓகே ஓகே, புரியுதுங்க.
6: நம்பிக்கை இல்லாதவங்க சுபைங்கிற எண்ணத்துக்கு போவாங்க.
1: அடடா, கரெக்டான தத்துவம் சொல்லிருக்கீங்களே, யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது.
6: அதனால வந்து என்னைக்குனாலும் பார்த்தோம்னா, நம்மளுக்கு மனுஷன் நொண்டியானாலும் அன்னைக்கு ஒண்டியா இருக்க விடாது.
1: அடடா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.

0: ஒரு கை ஓசை வராது, பல கை சேர்ந்தால் ஓசை அது இசையா இருக்கும். இனிமையா
1: நம்ம என்னைக்கு வந்து உறவுகள் வந்து துணையா தான் நிற்குங்கிறது என்னுடைய கருத்து.
0: சூப்பருங்க, மிக்க மகிழ்ச்சிங்க. அதே மகிழ்ச்சியோட உறவுகளோட இருங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. நேர்களை உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில 11:36 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அந்த கேள்விக்கான பதில்களை நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் சென்னையோட கோட் நம்பர் 044 டைப் பண்ணி அதுக்கப்புறம் 298600038 மற்றும் ஒரு எண் 295205544 இந்த இரண்டு எண்களின் வழியாக வந்து சொல்லலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிறது? வணக்கங்க.
2: வணக்கம் சார், சென்னை பெருமிளந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: வள்ளியம்மா நல்லா இருக்க? வள்ளியம்மா நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: அந்த பக்கத்து விட்டு முனியம்மா எப்படி இருக்காங்க?
2: கேளுங்க.
0: மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. உறவுகள் வந்து துணையா இல்ல சுமையா?
2: வந்து ஒரு பூந்தோட்டம் சார்.
0: பூந்தோட்டம், அடடா.
2: ஆமா, அது நல்லா நல்லபடியா இருந்தா மணக்கம். அது காஞ்சி போயிடுச்சுன்னா
0: அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது.
2: தண்ணி மாதிரி நம்ம எப்பவுமே
0: ஒண்ணு
2: யார் வீட்டுக்கும் போக முடியல.
0: ஏன் போக முடியல? கேட்டு போட்டு சாத்திடுறாங்களா?
2: நல்லது கேட்டுதான் சார் போக முடியுது. போன்ல பேசிக்கிறோம், எப்பவுமே உறவா இருப்போம், அன்பா இருப்போம், பேசிக்குவோம், பேசிக்கிறோம், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான்,
2: வீட்டுக்கு போகலாம், போக முடியல. ஏன்னா அவங்க வீட்டு வேலை செத்துக்க சரியா
0: போகுது.
2: அதனால பசங்களுக்கு எல்லாம் அந்த உறவு முறை தெரிய மாட்டேங்குது.
0: ஆமாங்க, மிக முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. இதுதாங்க இன்னைக்கு பசங்களுக்கு சுத்தமா பெரியப்பா விடையது, சித்தப்பா விடையது, யாரு என்ன உறவு ஆகுது, அவங்க எப்படி கூப்பிடணும், எப்படி அன்பா இருக்கணும், எதுவுமே தெரிய
2: மாட்டேங்குது. நம்ம சொல்றதாக்குது.
0: ஆமா,
2: நல்லது கேட்டுல கூட்டிடுறாங்களா அந்த நேரத்துக்கு சொல்றது.
0: அங்க வேற கோச்சிக்கிறாங்களே, ஏன்பா என் பேர் என்னன்னு கேப்பாங்க. வேணும்ட்டே உங்க பேரு அது தெரியல முழிப்பா. உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா நான் தான் உன் பெரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தியா, அவங்க அப்பா அம்மா அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்க லட்சம் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு
2: கல்யாணத்தைப்பா இப்ப நீங்க தான் குடும்ப தலைவர் அப்படின்ட்டு
0: எல்லாரும் உறவுமுறை ஏற்படுத்துறீங்க. நல்லா இருக்குமா உங்க உறவு முறை? நன்றி. வள்ளியம்மா ரொம்ப சோக்கா ரொம்ப அழகா சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, கொண்டாடமா இருந்துச்சு. ரைட், நேயர்களே நிறைய பேசலாம். இப்ப சூப்பரான மற்றொரு பாடல்களுக்காக அப்படியே அந்த பாடல் கேட்டவொடனே அப்படியே புல் அரிக்கிற மாதிரியான ஒரு உறவுகள் சார்ந்த ஒரு பாடலுங்க. வேல் படத்துல இருந்து 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு அப்படிங்கிற சூப்பரான ஒரு பாடல். யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல, நான் முத்துக்குமாரோட வரிகள்ல வடிவேல், ராகுல் மற்றும் பிரேம்ஜி இணைந்து படி அந்த பாடல். இதோட உங்களோட தொடர்ந்து கிளங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுள்ள

0: நேர்களை நேரம் சரியாக 11:43 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ. எஸ், உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். 1000 ஜன்னல் வீடு கேட்ட உடனே அந்த பாட்டு செம்ம வீடா இருந்துச்சுங்க. அது மனசுக்குள்ள வந்து அப்படியே சொந்த பந்தம் எல்லாத்தையும் நினைவு கூற வைக்குது. தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை யோசிக்க வைக்குது. விடுமுறை காலங்களில் நம்ம சொந்த பந்தம் அவங்களோட வீடுகளுக்கு போறது, விழா காலங்களில் போறது, இது எல்லாமே வந்து கண் முன்னாடி அப்படியே சூப்பரா நிக்குதுங்க. அடுத்த நேரத்தில் கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
1: வணக்கம்
0: சங்கர். முதல் ஐயா மிக்க மகிழ்ச்சி, நல்லா இருக்கீங்களா ஐயா?
1: அதாவது நம்ம மட்டத்துல உள்ளவங்களோட நம்ம பாடிக்கிட்டோம்னா சந்தோஷம், துணையா தான் இருப்பாங்க. நம்ம அதுக்கு மேல் மட்டத்துல உள்ளவங்களோட போக வரணும், அவங்க கூப்பிட்டா போகணும், நம்ம வேணாம் சொன்னா கம்மல் இருக்கணும், அப்படியே வச்சுக்கணும் அவங்க கிட்ட. நமக்கு மேல
0: உள்ளவங்கள்ட்ட,
1: நம்ம கீழே உள்ளவங்கள நம்ம கண்டிப்பா ஆதரிக்கணும். பணம் கொடுத்து அவங்க கூப்பிட்டு அவங்க வாங்க போங்க, நம்ம
0: ஆதரிக்கணும். சரிதாங்க ஐயா நீங்க சொல்றது.
1: ஏன்னா நமக்கு மேல்மட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் நம்ம உதவின்னு கேட்கும் போதுதான் நம்ம அவங்க புழு மாதிரி பார்ப்பாங்க.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்,
1: அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி இல்லாம இருந்துக்காங்க.
0: அதே போல நீங்க சொன்ன மிக முக்கியமான விஷயம், கீழே இருக்கிறவங்களையும் வந்து நம்மளோட கொஞ்சம் அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா கை கொடுக்கணும்
1: நினைக்கிறேன்.
0: நன்றிங்க.
1: பத்திரிகையை பார்த்துதான் கொடுக்குறாங்க, தப்பு. அதனால கேள்வி கேள்வி
0: நிறைய விஷயங்கள் இருக்கு ஐயா.
1: நிறைய இருக்கு.
0: சரிங்க சரிங்க, நன்றிங்க நன்றிங்க, உங்களோட கருத்துக்கு நன்றிங்க. சொந்த பந்தங்கள் துணையா அல்லது சுமையா அப்படிங்கிற கேள்வியை தேடி பதில்களை தேடிக்கிட்டு இருக்கிறோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? அப்படியா?
2: சொல்ல முடியாத உறவுகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, சொல்ல முடியலைங்க வெளியில அப்படிங்கிற மாதிரி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.

0: வணக்கம்.
1: ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்க சார்.
0: தங்கவேலு ஐயா, தங்கமான மனசு கரெக்டா
1: ஐயா? துணைதாங்க ஐயா,
0: துணைதான் அடிச்சு சொல்லுவீங்க.
1: எப்படி எல்லாம் துணையா இருக்கு? உறவுகள் வந்து எப்பவுமே துணைதான். ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்க, இறப்பு நான் கூட இவங்க வந்து பாக்கல, அவங்க வந்து

0: அருமை
1: தெரியும் இந்த ஆதரவற்ற அனாதைகள் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் நீங்க கவனிச்சு பாருங்க, அப்ப தெரியும். பெற்றோர்களை எதிர்த்துட்டு போய் திருமணம் செய்யறாங்க பாருங்க, இந்த வீட்டுல எதிர்ப்புல காதல் திருமணம் பண்றாங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் பாருங்க, அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அவங்க படுற வேதனை, அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் படுற வேதனை, சொந்த பந்தத்தினுடைய ஆதரவு இல்லையேன்னு எந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு அதனுடைய அருமை
0: தெரிய மாட்டேங்குது.
1: அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும்.
0: புரியுதுங்க.
1: நீங்க வந்து புற்றுநோயினுடைய தாக்கத்தை தெரியும் அப்படின்னா கேன்சர் ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்கன்னா அதை நீங்க தொடவே மாட்டீங்க,
0: அந்த பொருள்
1: தொடவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் இல்லாதப்பதான் நமக்கு அதனுடைய அருமை தெரியும். இருக்கிறப்ப சும்மா அது சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்ய, ஒரு விளையாட்டுக்கு பேசுறது கூட மாமச்சன் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும், கொஞ்சம் ரொம்ப உறவா இருக்கான் கொஞ்சம் எச்சா பேசிட்டோம்னா அது சண்டைகளை போய் முடிஞ்சிருது. வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தணுங்க. அது
0: இந்த காலத்துல அப்படி ஆயிடுச்சு.
1: இல்ல இல்ல, பொது ஊடகத்துல பேசல, ரொம்ப வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கவனமா
0: பயன்படுத்தணுங்க. ரொம்ப பெரிய விளக்கத்தை கொடுத்திருந்தாலுமே வந்து ரொம்ப அழகான உறவுகளை எப்படி பேணி பாதுகாக்கிறது, எந்த லிமிட் இருக்கணும், எப்படி இருக்கணும், நம்ம வந்து மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும்னா கஷ்டப்படுறவங்களோட வாழ்க்கையை போய் பார்த்தோம்னா தான் தெரியும் நமக்கு, அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: சத்யநாராயணன் சத்தியப்பன் குருவாயில் இருந்து பேசுறேன்.
0: மிக்க மகிழ்ச்சி ஐயா. சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க?
2: அதாவது சொந்த பந்தம்ங்கிறது சுகம் கலந்த சுவைதான், இருப்பு கசப்பு ரெண்டுமே அனுபவிக்கணும்,
0: சேர்ந்ததுதான் வாழ்க்கை.
2: ஆமா, அதான் பேலன்ஸ் பண்ணி போனா தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இல்ல ஒரே நம்ம சுமையா சுமை சுமன் சொல்லிட்டு வந்துருவீங்க, நம்ம ஒரு மூலையில முடங்கி கிடக்க வேண்டியதுதான்.
0: ஆனா ஒண்ணு முடிவு பண்ணிக்கலாம்ல, நாம எந்த வகையில யாருக்கும் சுமையா இருக்க கூடாது அப்படிங்கறத முடிவு
2: பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும், மத்த கலந்த நல்லது கெட்டது எதுக்கிறோம் போய் கலந்துக்கணும் வரணும், இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷம்.
0: நல்லதுங்க, நல்லதுங்க, நன்றிங்கய்யா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம், இணைப்புக்குள்ள வந்தாச்சுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார, கீழ்குடி டி பெரியசாமி காஞ்சிபுரத்துல இருந்து சார்.
0: பெரியசாமி காஞ்சிபுரத்துல இருந்து, மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க?
3: துணைதான் சார்.
0: துணைதான், எப்படி எல்லாம் துணையா இருக்காங்க?
3: மனைவி வந்து கணவன் வந்து
0: சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, அத்தை வீடு, மாமா வீடு, மச்சான் வீடு அப்படின்னு.
3: ஆமா சார், எங்க அண்ணன் எல்லாருமே ஒன்னாதான் இருக்கோம்.
0: ஒன்னாதான் இருக்கீங்க?
3: ஆமா.
0: நல்ல சூப்பர் சந்தோஷமா இருக்கீங்க, கரெக்டா?
3: கூட்டு
0: குடும்பமா
3: இருக்கும், உண்மையா பேசிக்கணும். சில பேர் நம்ம கிட்ட வந்து ஒண்ணு பேசுவாங்க, வெளியில வந்து அண்ணனை பாக்கும் போது ஒண்ணு பேசிடுவாங்க.
0: ஐயோ, இந்த மூணாவது நபர் இந்த நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கவே கூடாது.
3: ஆமா, அதனால நமக்குள்ள பேசிட்டோம்னா வெளியால என்னென்ன பேசினாங்கன்னு ஈஸியா நம்ம நமக்குள்ள டீல் பண்ணிக்கலாம்.
0: அந்த சிலபஸ பக்கவா மெயின்டைன் பண்றீங்க, அதான் சூப்பரா. கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். அருமையா சொல்லிட்டு இருக்காங்க, சொந்த பந்தங்கள் யாரும் சுமையா நினைச்சிடாதீங்க, துணையா தாங்க இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு காஞ்சிபுரத்துல இருந்து பேசின இந்த நேயர். அடுத்த நேயர்கிட்ட வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ராஜலட்சுமி அம்மா. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க?
4: உங்களோட பேசுறதே ஒரு பெரிய இதா இருக்குது. நானும் ரெண்டு 10 மணில இருந்து ட்ரை பண்ணி ரொம்ப சந்தோஷம்.
0: அப்படியா, மிக்க மகிழ்ச்சி அம்மா, நன்றி அம்மா உங்களோட தொடர் முயற்சிக்கு.
4: வாழ்க்கை இது வந்து எல்லாம் மாறி போச்சு. அது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க, கல்யாணம்

0: அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னமோ பேச்சுலர் பார்ட்டி ஒண்ணு,
1: அது இதெல்லாம் என்னமோ கலாச்சாரம் மாறி போயிருக்கு.
0: மெகந்தி ஃபங்க்ஷன் ஒண்ணு,
1: என்னமோ வைக்கிறாங்க,
0: மகங்களை வந்து கெட் டுகெதர் அப்படின்னுட்டு இந்த ஒரு நாளைக்கு சின்ன பசங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு சேர்ந்துக்கிறாங்க. அதான்
1: இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேங்குது
0: நிறைய. அதுக்கு தகுந்தாப்புல சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை நிறைய பேர் கண்டுபிடிச்சு அதை கடைபிடிச்சு சந்தோஷமா இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கதான் செய்யறாங்க
1: இருக்கிறாங்க. அது உங்களுக்கு சரிப்பட்டு வருதுங்கிறீங்களா இல்ல சரிப்பட்டு வரலங்கிறீங்களா?
0: சரி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். இன்னொன்னு வந்து ஒடுங்கி போறவங்க வந்து நம்ம கண்டுக்க கூடாது. அவங்களோட சூழ்நிலை என்ன மாதிரி கூட இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷரா இருக்கலாம், மன பிரச்சனையா இருக்கலாம். அவங்கள நம்ம கூப்பிட்டு நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தினோம்னா ஆல்ரெடி அவங்க சமாதானமாயி ஓகே ஆயிடுவாங்க.
1: சூப்பர்மா சூப்பர்மா, பக்கா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. நன்றி அம்மா.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். உறவுகள் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆழமான கடல் மாதிரிங்க, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது. என்ன அப்படின்னு சில பேர் சொன்னாங்க, ஆலமரம் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் தாங்கி பிடிக்கணும், விழுதுகள் மாதிரி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி தாங்க கண்டிப்பாவே இன்னைக்கு காலகட்டம் நிச்சயமாவே எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து நம்ம பொருளாதாரத்துல அடுத்த நிலைக்கு போயிருக்கிறோம், கல்வியில அடுத்த நிலைக்கு போயிருக்கிறோம், எல்லாத்திலுமே நம்ம வளர்ச்சி உலக நாடுகளோட நம்ம வந்து ஒரு போட்டி போடுற இடத்துல இருக்கும் போது எல்லாருடைய சிந்தனைகளும் அதுல போக்கஸ்டா இருக்கும் போது நம்ம கண்டிப்பா அந்த உறவுகள் எல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப பெரிய சிரமமா தான் இருக்கு. மீண்டும் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள் பாராட்டுகளை சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட கலந்து பேசும் வரை அப்படின்னு சொல்ல மாட்டேன், இன்னும் நிறைய இருக்கு, நிறைய பேச போறோம். மீண்டும் ஒரு மணிக்கு உங்களோட கலக்கும் வரை இப்போதைக்கு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். இப்போதைக்கு உங்களான பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து சமையான ஒரு பாடலுங்க, ஆனந்த குயிலின் பாட்டு. இந்த பாட்டு கேட்கும் போது இன்னும் சூப்பரான இருக்குங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உறுதுணையாக புலிகள் திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் மொத்த ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 863 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடிப்பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், அன்மோல் கார்ப், உன்னட்டி ஹூடா, தன்வி ஷர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின்

தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஆதி திராவிட மாணவர்களுக்கு உயர்தர கல்வி வழங்கும் திட்டமான ஸ்ரேஷ்டா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: பிரதம மந்திரியின் ஸ்ரேஷ்டா திட்டம் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பட்டியல் பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தரமான கல்வி வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சிறந்த தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளுக்கு உயர்தர கல்வியை வழங்குவதன் மூலம் பட்டியல் சாதி மக்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்துவதே ஸ்ரேஷ்டா திட்டத்தின் நோக்கமாகும். CBSE இணைக்கப்பட்ட தனியார் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புகளில் மாணவர்கள் சேர்க்கையும் நடைபெறுகிறது. பட்டியலிடப்பட்ட சாதியினர் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உகந்த சூழ்நிலையை உருவாக்குதல். கல்வித்துறையில் ஆதிக்கம் செலுத்தும் பிராந்தியங்களில் சேவையில் பின்தங்கிய பட்டியல் சாதியினர் இடைவெளியை குறைக்க தன்னார்வ குழுக்களுடன் ஒத்துழைத்தல். பட்டியல் வகுப்பைச் சார்ந்த மாணவர்களுக்கு உயர்தர கல்வியை வழங்குவதன் மூலம் அவர்கள் எதிர்கால வாய்ப்புகளை பெற முடியும். அவர்கள் 12ஆம் வகுப்பு வரை கல்வி கற்கும் வரை அவர்களது கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணங்களின் முழு செலவையும் அரசே ஏற்கும். இந்த திட்டம் 2 முறைகளில் செயல்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தேர்வு முகமை நடத்தும் ஸ்ரேஷ்டாக்கான தேசிய நுழைவுத் தேர்வின் மூலம் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனுடன் இணைந்த தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படுகிறார்கள். 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். அவர்களுக்கு 12ஆம் வகுப்பு வரை கல்வியை முடிக்கும் வரை அவர்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. அதன் பிறகு மாணவர்கள் தங்களின் எதிர்கால வாய்ப்புகளை பெறுவதற்காக தங்களின் மேல் படிப்பை தொடர போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை அல்லது உயர்தர கல்வி திட்டத்தின் கீழ் பயனை பெறலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஆதி திராவிட மாணவர்களுக்கு உயர்தர கல்வி வழங்கும் திட்டமான ஸ்ரேஷ்டா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

வணக்கம் வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. நேரம் 12:06 ஆகியாச்சு. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்நேகிதிகள் கிட்ட பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பொதுவாகவே மறதி அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு வரும். அது ஏன் வருது, எதுக்கு வருது, இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மறந்து போய் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு ஊருக்கு போகிறோன்னு வைங்களேன், கட்டாயமாக ஒரு ஒரு சூட்கேஸில் ஒரு பொருளை ஒரு மறந்து எடுத்துகிட்டு போகாமல்

0: இருப்போம். ஸோ அப்படி நீங்கள் வெளியில் போகும்போது தெரியாமல் மறந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகாமல் விட்டுருப்பீங்க, அதனால் ஒரு பிரச்சனையோ இல்லைனா ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோ நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபோன் எடுங்க, 0444289868, 0038295204554 நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் காலர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம் கலா, ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்கீங்க. கலா கேட்டிங்களா டாபிக்?
1: நீ போய் சொன்னாங்க ஆனா கடை கிடைக்காது. அப்புறம் சரி அப்புறம் நீ ராமா எடுத்துக்க வந்துட்டு போயிடுவேன். அப்புறம் அப்புறம் அங்க வந்துடும் ஸ்டேஷன் ஞாபகம் வந்துடும். கொஞ்சம் சாவி மிஸ்ஸுது அப்புறம் வந்துடுது.
0: ஆமா நிறைய பேர் இந்த சாவின்ற விஷயத்த எல்லாரும் தேடுவோம்ல காலையிலதான். வீட்டு சாவியை தேடுவோம், வண்டி சாவியை தேடுவோம், வீரோ சாவியை தேடுவோம். ரொம்ப நன்றி கலா, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் காலரா சூப்பரா ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க, நன்றி. அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க ராஜலட்சுமி. நீங்க எதை ரொம்ப மறந்து அதனால அனுபவிச்ச தருணங்கள் என்ன சொல்லுங்க?
2: ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையா நாளைக்கு ஊருக்கு போனா இன்னிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கோம்.
0: ஆமா அப்படிதான் பண்ணுவோம்.
2: அப்படி இருந்தோ நம்ம ஏன்னா நான் வந்து சென்னையில இருந்து திருவாரூர் போகணும்.
0: சரி,
2: அது எப்படியோ ஒரு 8-9 மணி நேரம் ஆயிடும். இருக்கிற ஜாத்தை விட இன்னும் 2.8 என்கிட்ட வச்சத்த விட்டோம்.
0: என்ன என்னது அது?
2: முன்னாடி
0: சொல்றா கூட பிரச்சனை இல்ல.
2: பையன்கிட்ட சொன்னா எடுத்துட்டு குடுத்துருப்பாப்ல.
0: எடுத்துட்டு போங்க சரியா. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நேர்களே நிறைய பேரு கால் பண்ணி நீங்க மறந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி பேசுங்க. சோ போன் எடுங்க, 0444289868, 0038295204 கால் பண்ணி பேசலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக வனமகன் திரைப்படத்திலிருந்து பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 101.4.

0: நேரம் 12:15 ஆகிட்டிருக்கு. நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக், அதாவது நம்ம வெளியே கிளம்பும் போது தெரியாமல் மறந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகாமட்டிருப்போம். ஸோ அதனால் நடந்த சம்பவங்கள், தருணங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த நேர்கள்கிட்ட கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நான் சசிகலா பேசுகிறேன்.
0: உங்களுடைய ரேடியோ ஆஃப் பண்ணிடுறீங்களா?
1: ஹலோ,
0: ஆஃப் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த விஷயத்த மறந்துட்டு பயங்கரமா பிரச்சனையில மாட்டிருக்கீங்க?
1: ஒரு முறை ஆதார் கார்டு மறந்துட்டு போயிட்டேன் மேடம். எடுத்து போகும்போது ஆதார் கார்டு மறந்துட்டு போயிட்டேன். அதாவது வந்து நான் வந்து கார்டு மாதிரி போட்டு வச்சிருந்தேன்.
0: சரி சரி.
1: அது வந்து அதுக்கப்புறம் அந்த கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு, மிஸ் ஆயிடுச்சு.
0: சரி.
1: அதுக்கப்புறம் ஒரிஜினல கொடுத்து நான்

0: வேற எடுத்து ஒரிஜினல் கார்டு
1: இல்ல இப்ப அதெல்லாம் ஓகே. இப்ப அதை எடுத்துட்டு போகாதனால என்ன பிரச்சனை அனுபவிச்சீங்க?
0: அது எடுத்துட்டு போகாதனால எனக்கு வந்து பென்ஷன் பைசா வந்து எனக்கு சரியா கைரேகை வராது.
1: ஓ, அதனால டிலே ஆயிடுச்சா?
0: வாங்க முடியும்,
1: இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, கரெக்ட் நீங்க சொல்றது. நிறைய பேர் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கையிலேயே வச்சிருக்க மாட்டேங்க, அதை வச்சு மறந்துட்டு போயிட்டு அதனால நம்ம படாத பாடுபடுவோம். சரி, இந்த காலர் கரெக்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க? சொல்லுங்க ராணி.
2: அது எப்படி மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, முன்னாடி இந்த எக்ஸாம் லீவ் விட்ட உடனே மே மாசம் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போவோம்.
1: சரி,
2: போறதுக்கு அப்ப பஸ்ல எல்லாம் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, டீ சூடாக்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போவோம்.
1: சரி, ஓகே.
2: நான் என்ன பண்ணிட்டேன், கேஸ் ஆன் பண்ணி டீய வச்சிருக்கேன்.
1: இதை யாரும் சொல்லலையேன்னு பார்த்து ஆன் பண்ணிட்டே போயிட்டீங்களா?
2: ஆமா, அது ஆன் பண்ணு ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது என் பையன் சொல்ற, அம்மா டீ குடிச்சியா, டீ குடிக்கணும் அப்படின்னு டக்குனு ஞாபகத்துட்டு வச்சுச்சோ, டீ சூடாக்குறதுக்கு வச்சிருந்தமே அப்படின்னு
1: சொல்லிட்டு
2: அவங்க அப்படின்னு, ஐயோ இதுல மறந்துச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாயிட்டு மறந்துட்டேன் அப்படின்னு.
1: எப்படி ஸ்லோல இருந்துச்சா ஃபாஸ்டா இருந்துச்சா?
2: சிம்ல தான் வச்சிருந்தேன். ஆனாலும் ஊருக்கு வேற கிளம்புறோம்ல உடனே, அப்ப நாங்க ரெண்ட்டுக்கு தான் இருந்தோம் வாடகைக்கு.
1: இல்ல இல்ல, இப்ப நீங்க போறதுக்குள்ள அங்க என்னெல்லாம் நடந்தது, அந்த சட்டி என்ன ஆச்சு, சட்டியோட நிலைமை என்ன?
2: அது இல்ல, ஹவுஸ் ஓனருக்கு உடனே இவங்க போன் பண்ணாங்க. எனக்கு பயத்துல ஒண்ணும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க உடனே ஹவுஸ் ஓனருக்கு போன் பண்ணி பூட்ட உடைங்க, உடைச்சி இப்படி வந்து சூடாக்கணும் மறந்துட்டு அப்படின்னு சொன்னோடனேதான் அவங்க வெளியிருந்து பாத்துருக்காங்க, புகையா வந்திருக்கு. அவர் பூட்ட உடைச்சி உள்ள போயி அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. சட்டி எல்லாமே எரிஞ்சிட்டு
1: நிறைய பேர் மறக்கிற விஷயம், கேஸ் ஆஃப் பண்ணுமா, கீழே ஆஃப் பண்ணுமா, ஃபர்ஸ்ட் மேலேயே வந்து நம்ம அந்த அடுப்பு ஆஃப் பண்ணுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. இதனால நிறைய பதட்டமும் உருவாகி இருக்கும். அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பெரும்பாக்கம் மனஜா.
1: சொல்லுங்க.
3: நீங்க சின்னப்பர் மேடம்?
1: நான் நலமா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க எதை மறந்தீங்க?
3: நாங்க சீரடிக்கு போன மேடம்.
1: சரி,
3: போறதுக்கு அங்க வந்து நம்ம போறதுக்கு எப்படியும் வந்து ஒரு ஒன்றரை நாள் ஆகும்ல.
1: அன்னைக்கு
3: முதல் நாள் வந்து டிஃபனும்
1: நடக்கறது சொல்லுங்க. நடந்ததுக்கே போயிட்டீங்களா? விட்டுட்டு யாருமே பண்ண மாட்டாங்க இவ்வளவு மறதி, யாருக்கும் ஆகாதுங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமான நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
4: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: இடைவேளைக்கு அப்புறமான நிகழ்ச்சியை தொடர்ந்து இருக்கும். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில தான் இருக்கும். அடுத்தடுத்த நேர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம்.
6: முங்கம்பாக்கம்
1: சார், இது மகளிருக்கான நிகழ்ச்சி சார்.
6: வணக்கம்.
1: ஓகே, நிறைய ஆண்கள் கால் பண்றீங்க, இது முற்றிலும் மகளிருக்கான நிகழ்ச்சி. அடுத்த நபர்கிட்ட பேசலாம். ஓகே, லைன் கட் ஆயிட்டே இருக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.

Okay. நீங்க தெரியாம மறந்து ஒரு விஷயம் ஒரு பொருளை எடுத்துட்டு போகாம இருப்பீங்க. அதனால நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் பத்தி தான் வந்து தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். ஸோ போன் எடுங்க 044-9986-0038-2950-5254 என்ற நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4.

0: 12:28 ஆகிட்டு நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. அன்னியன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டுட்டு வந்தாச்சு. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டாபிக், அதாவது நீங்க வெளியே போகும்போது தெரியாம ஒரு விஷயத்த மறந்துட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த பொருளால பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சுவாரஸ்யமான தருணங்களும் இருக்கும். ஸோ அதை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். கடந்த காலர்கள்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஊருக்கு கிளம்பும் போது சாப்பாடை கட்டி வச்சிருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாங்க, அதையே விட்டுட்டு போயிட்டேங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆதார் கார்டெலாம் வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நேர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி, நீங்க எதை மறந்தீங்க?
1: நாங்க வந்து இந்த திருவிழாக்கு போவோம் எங்க ஊர்ல.
0: சரி,
1: எங்க ஊர்ல திருவிழானா ரொம்ப ஃபேமஸ்.
0: சரி சரி,
1: எப்படின்னா அந்த சித்திர திருவிழாதான்.
0: சரி, அங்க என்ன மறந்தீங்க அத சொல்லுங்க.
1: அதாவது சித்திர திருவிழாவுக்கு இது எல்லாருமே பலகாரம் பச்சனம்னா கொண்டுட்டு போவோம். அந்த ஒரு நாலஞ்சு குடும்பங்க போற வேகர் வேணா எடுத்துட்டு போய் அங்கே தூங்கி
0: திட்டிட்டு
1: வர்றதுக்கு.
0: நான்
1: என்ன செஞ்சேன், ஊத்தப்பம் மாதிரி இப்போ போட்டு சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே வகை வகையா நல்லா சுவையா வச்சு தூக்கு சட்டிகள் எல்லாம் எடுத்து அடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஊத்தப்பம் பண்ண சட்டியை மறந்துட்டு மற்ற எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டேன். என்னடா
0: ஊத்தாப்பத்துக்கு வந்த சோதனை, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மீண்டும் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நீங்கள் தெரியாமல் மறந்து விட்டுட்டு போன பொருளால் நீங்கள் அனுபவித்த தருணங்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். கடந்த காலம் நான் ஒரு ஊத்தாப்பத்தையே விட்டுட்டு போயிட்டேன், எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் கண்டிப்பாக எல்லா வாழ்க்கையிலையும் எதையாவது ஒன்று மறப்போங்க. மறதின்றது நம்ம கூட பிறந்துருச்சு போல், நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மறந்த தருணங்கள்லாம் என்ன அப்படின்றத கேட்டுட்ருக்கேன். ஸோ ஃபோன் எடுங்க, 04:42986 0038 2952

6 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்க நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக், அதாவது நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்தை தெரியாமல் மறந்து வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, அதனால் நடந்த சுவாரஸ்யமான தருவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபோன் எடுங்க, 044-9486-0038-2950-5254 என்ற நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். அடுத்தடுத்த நேயர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் நலமா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க எந்த பொருளை மறந்து வச்சுட்டு போனீங்க, அதனால என்ன நல்லா தருணங்கள் அனுபவிச்சீங்க அதை சொல்லுங்க.
1: நான் எப்ப பார்த்தாலும் செல்லுதான் மறந்து வச்சிருவேன்.
0: நீங்களும் செல்போனை மறந்துடுவீங்களா?
1: ஆமா, அந்த செல்லு மறந்து மண்ணு வச்சுட்டு பெட்ல வச்சுட்டு அங்க வச்சுட்டு இங்க வச்சுட்டு ரோல் போட்டு மறுவான். அப்புறம் ஐயோ எப்ப பேசணும், மணி ஆயிடுச்சு, பத்தாச்சு பத்தாச்சு சொல்லிட்டு
0: தேடி தேடி தேடுவீங்களா?
1: வரப்புறோம்.
0: கரெக்ட் கரெக்ட். ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. மறதின்றது வியாதியா இல்ல வரமா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப நீங்க நம்ம காலர்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப ஜாலியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. யாரும் இன்னும் ரொம்ப ரொம்ப சீரியஸா இந்த மறந்ததால எனக்கு பெரிய பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த மாதிரி யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். ஸோ போன் எடுங்க. 0449268600 0035252554 நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பாபா திரைப்படத்தில் வந்து சூப்பரான சாங் கேட்டுட்டு வந்தாச்சு. நேர்களே, ஹாய் சிநேகிதே, நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசின டாபிக் என்னென்னா, அதாவது ஒரு பொருளை தெரியாமல் மறந்து வச்சுட்டு போயிருப்பீங்க, அதனால் நீங்கள் ஏற்பட்ட சில சுவாரஸ்யமான தருணங்கள்லாம் வந்து பேசுவீங்க. கால் பண்ண அத்தனை நேர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக சொன்னீங்க, சில பேர் ஃபோனை விட்டுட்டு போயிட்டேன், ஏ ஊத்தா பார்த்தா விட்டுட்டு போயிட்டேங்க. அதே மாதிரி ஃபுல்லாக குடும்பத்துக்கே சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பாடை விட்டுட்டு போயிட்டேன், ஆதார் கார்டை விட்டுட்டு போயிட்டேங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ மறதி அப்படின்றது வாழ்க்கையில் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறதுங்க. மறதி இருக்கேன்னு சொல்லி கவலைலாம் படக்கூடாது. அப்படியே மறதி இருக்கா, ஓகே ஃபைன், அதை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறது, எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஆக்சுவலி நான் கூட ஒரு புக்கில் படித்தேன், நம்ம ரொம்ப மறதி ஆகுது அப்படின்னா, நம்ம புத்தகங்களை வாசிக்கிறது மூலமாக நம்ம பிரெயினுடைய செல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்குமா, ஸோ அதனால் இந்த மறக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து கம்மியாயிடுமா. ஸோ அதனால் அந்த மாதிரி கூட நம்ம சின்ன சின்ன விஷயங்களாக ட்ரை பண்ணலாம். பட் மறந்துட்டு போகிறது அப்படின்றது பெரிய தப்பெல்லாம் கிடையாது, அதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி அத்தனை பேருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா மீண்டும் 2 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷினா ஃபரோஷா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நேரம் சரியாக 1:01 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் மீண்டும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். காலத்தை வென்ற பாடல்கள், பழைய நினைவுகள், என்றைக்குமே இந்த பாடல்கள்லாம் மறக்கவே முடியாது. பல பசுமையான நினைவுகளை கொண்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பாடல்கள். அதுவும் 1960s-70s கேட்ட பாடல்கள், இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கிற பாடல்கள் உங்களுக்காக வரிசையாக இந்த திரைகாணம் நிகழ்ச்சியில். முதல் பாடலாக பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையமைப்பில், வாலியோட வரிகளில் TM சவுந்தரராஜன் குரலில். இதோ உங்களோடு தொடர்ந்து கேளுங்க இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே தூள்.

மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா?

நேரம் ஒரு மணி 8 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம். தொடர்மினிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வாலியின் வரிகளில் வாணி ஜெயராம் பாடியது.

திரைகாணம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 1:11 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் இனிய பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் தொட்டால் பூ மலரும்.

நேரம் 1:16 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம். தொடரும் இனிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து.

திரைகாலத்தில் தேனாய் சுட்டுகிற இனிய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 1:22 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் இனிய பாடல் வேதா இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் பி. சுஷிலா இணைந்து பாடிய பாடல் நான் மலரோடு தனியாக இரு வல்லவர்.

திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 1:25 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்கிற வகையில் அற்புதமான அந்த பழமையான பசுமையான நினைவுகளை தாங்கிய மல்லிக்கொடியான பாடல்கள் மடியில் தவழும் நேரம் இது. தொடரும் இனிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் ஏ மருதகாசி வரிகளில் ஏ எம் ராஜா பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து தென்றல் உறங்கிட போதும் திங்கள் உறங்கிட போதும் என்ற பாடல் இதோ.

இனிய இதமான இசை கொஞ்சம் நேரம் 1:29 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம் தொடரும் இனிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பூஜைக்கு வந்த மலரே வா.

அன்பு நேயர்களே, நேரம் 1:34 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம். தொடரும் இனிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி.எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து பாவாடை தாவினையில் பார்த்த உருவமா.

திரை காணம் கேட்டுட்டு இருக்கிற நேரம் 1:39 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. பழைய நினைவுகளை சுமந்த இனிமையான பாடல்கள் திரைக்கானத்தில் ஒவ்வொன்றாக வருகிறது, பூமாலை கோர்த்தது போன்று. அடுத்த தொடரும் இனிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து ஒன்று எங்கள் ஜாதியே.

திரைகானம் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் 1:43 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் இந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் பாபு திரைப்படத்திலிருந்து இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே.

நேரம் ஒரு மணி 51 நிமிடத்துக்கு திரை காணும் கேட்டுட்ருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 தொடரும் இனிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல். உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து விழியே கதை எழுது.

அன்புடையர்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதியை எட்டியிருக்கிறோம். திரைக்காலத்தின் நிறைவு பாடலாக உங்களுக்காக வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருக்கு. வேதா இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல். மிக மகிழ்ச்சி. இதோட மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து பேசும் முறை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதரை இன்ப பண்பலை 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:01. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். முதல் பாடலாக சத்யா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 2:06 ஆகிட்டு இருக்கு மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக வசந்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னரி லெமன்.
3: நேரம் 2:11 ஆகிட்டிருக்கு. நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்க

0: அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். ஆட்டாம
2: காட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா ஸ்விட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மீண்டும் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:20 ஆகிட்டு இருக்கு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏர்முனை திரைப்படத்தில் இருந்து பாடல்.

நேரம் 2:25. நேயர்களே, ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ராசாவே உன்னை நம்பி திரைப்படத்திலிருந்து

0: तो अब हमारा आज का कार्यक्रम यहीं पर समाप्त होता है, इसलिए अपने मित्र अजीत और उमंग की तकनीकी टीम के साथ यानी कुसुमलता,
1: जगबंधु,
0: चेतना,
1: अर्शद,
0: सौम्या
1: और फैजान के साथ विमलेश को आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது NCERT வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரம் மாலை 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கொன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: உலக ஓஆர்எஸ் தினம் பற்றிய விழிப்புணர்வு குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் புஷ்கலா அவர்கள் நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவர்களுடன் பேசலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். இன்னைக்கு வந்து உலக ஓஆர்எஸ் தினம். இந்த தினம் எதற்காக கடைபிடிக்கப்படுது? இந்த தினத்துடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி சொல்லுங்க.
1: இந்த டே ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அப்படிங்கிற போர்டு. 2001 தான் இந்த டே வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஏன் இது அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக. ஸோ ஒரு ஒரு சின்ன பேக்கெட், ஒரு 20 ருபீ பேக்கெட் வந்து ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துது அப்படின்னா, அதோட ஒரு பெட்டர் மெடிக்கல் மிரக்கல் நம்மளுக்கு அது வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த ஓஆர்எஸ்ங்கிறது இஸ் அன் வெரி லைஃப் எசென்ஷியல் ட்ரக், நம்ம டயரியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த அவேர்னஸ் இப்போவும் நிறைய மக்களுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டேயை நம்ம கொண்டாடுறச்சு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரும். ஓஆர்எஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் குழந்தையோட டயரியாவில், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை யூஸ் பண்ணால் நீங்கள் ஒரு லைஃப்பை சேவ் பண்ணலாம்.
0: ஓகே டாக்டர், இப்போ ஓஆர்எஸ் அப்படின்றதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, அதோடைய ஆக்சுவல் வேலை என்ன, அதை பற்றி சொல்லிடுங்க.
1: ஓஆர்எஸ்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா, இது மெயினாக குழந்தைக்கு டயரியா வரச்சு, டயரியானால் எந்த குழந்தையுமே வந்து சிக்கா மாட்டாங்க, இல்லை டெத் ஆகாது. ப்ராப்ளமே டீஹைட்ரேஷன் தான். ஸோ அந்த நீர் வந்து உடம்புலேருந்து வத்துறது தான் நம்மளுக்கு பிரச்சனையே. நீர் மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து உப்பு சத்தும் வெளில போயிடும். அதனால் குழந்தைங்க வீக்காகிடுவாங்க. ஸோ ஓஆர்எஸ் என்ன பண்ணுன்னா, எந்த உப்பு சத்து இல்லையோ அதை திரும்பி பாடிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ரிஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓஆர்எஸ்ஸை எஸ்பெஷலி டியூரிங் டயரியா கொடுக்கறச்சு நீர், உப்பு சத்து, லைட்டாக கொஞ்சம் குளுக்கோஸ் திருப்பி அந்த குழந்தையோட உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா ரிக்கவரி ஃபாஸ்டராக ஆகும்.
0: ஓகே டாக்டர், நேர்களையும் மருத்துவர்கிட்ட வந்து உங்களுடைய உடல் மற்றும் வயிற்றுப்போக்கு, டீஹைட்ரேஷன் இது பற்றின சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் எடுங்க. 0444-298-6 0038-295-2554 என்ற நம்பருக்கு கால் பண்ணி டாக்டர்கிட்ட நீங்கள் பேசலாம். டாக்டர், இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இந்த டீஹைட்ரேஷன் ஒரு விஷயம் பேசுனீங்க. டீஹைட்ரேஷன் ஏன் குழந்தைகளுக்கு அதிகமாக ஆகுது?
1: குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களோட பாடிஸ் சின்னது, அவங்களோட வெயிட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 வாட்டி அவங்க ஒரு வாந்தியோ இல்லை ஒரு பேதியோ ஆச்சுன்னா அது போதும் டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு. ரெண்டாவது அவங்களுக்கு ரொம்ப சிக்காக இருக்கிறச்சே குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபேமாக இருப்பாங்க, நான் சாப்பிட மாட்டேன், இல்லை துப்புவாங்க, இல்லை முழுங்க முடியாது, இல்லை ரொம்ப சீக்கிரமாக சோர்வடைஞ்சிருவாங்க. அதனால அம்மாக்கள் சொல்கிற பெரிய கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா, அந்த மாதிரி என் குழந்தை சிக்காகிறச்சு, என்னால் எதுவுமே செலுத்த முடியல, சாதம் சாப்பிட மாட்டேன்றாங்க, டிஃபன் சாப்பிட மாட்டேன்றாங்க, சோர்வாக தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சின்ன குழந்தை கம்மி வெயிட் அண்ட் வாட்டர் லாஸ் டக்குன்னு ஆகிறதுனால இந்த பாயிண்டில் நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன குழந்தையாக இருக்கும் டயரியாவோட டயத்தில் அவ்வளோவுக்கு அவ்வளோ கவனமாக அவங்கள பார்க்கணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷனில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அது ஏன் உடனே இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் காட்டுது?
1: முக்கியமான காம்போனன்ட் அப்படின்னா அதில் குளுக்கோஸ் இருக்குது. ஸோ டயரியம் போது என்ன ஆகிடும், குழந்தை எதுவுமே சாப்பிடல அப்படின்னா அவங்களோட பிளட் சுகர் டக்குன்னு இறங்கிடும். அது மெனி டைம்ஸ் நம்மளுக்கு என்ன சிம்டம்னே தெரியாது, குழந்தை அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான் அதோட சிம்டமாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக குளுக்கோஸை உடம்புக்குள்ளே செலுத்தணும். ஸோ 1 அது. அதை தவிர ஒரு ஃபியூ சால்ட், சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சால்ட்ஸும் அதில் இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு தேவைப்படுற பேசிக் பிளட் சால்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு 2 சாஷட்ஸில் கிடைக்கும். அடல்ட்ஸுக்கு வேறு குவான்டிட்டியோடு கிடைக்கும், குழந்தைங்களுக்கு வேறு குவான்டிட்டியோடு கிடைக்கும். ஸோ அதுக்கு அக்கார்டிங் நீங்கள் யூஸ் பண்ணணும்.
0: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நேயர்களே, இன்றைக்கி உலக ஓஆர்எஸ் தினம் குறித்து மருத்துவர் புஷ்கலா அவர்கள் நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார். ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், அதே மாதிரி வயிற்றுப்போக்கு, டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளாகட்டும் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணோம்னா ஃபோன் எடுங்க. 0444-298-6 0038-295-2554 என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முதல் காலர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
2: மதியம். வணக்கம் ரோஷன் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: ஹாய், பேட்டி வெங்கட்.

அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. நேரம் 3:03 ஆகிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில

0: உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
1: வணக்கம், குட் ஆஃப்டர்நூன் மேடம்.
2: குட் ஆஃப்டர்நூன் சார்.
1: மேடம், இப்போ ஒரு 2 questions இருக்கு சைல்டு அந்த ORS பத்தி. இப்போ ஒரு சில குழந்தைகளுக்கு பச்சையா பேதியா இருக்கு, கட்டியும் தண்ணியாகவும் போறது ஒரு 2-3 days இருக்கு, 1 week இருக்கு, அது இன்ஃபேண்ட் தான், லெஸ் தேன் 6 months ஓல்டு தான், அதுக்கு இந்த ORS கொடுக்கலாமா? அதே மாதிரி பல்லு வரும்போது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஈர் கீச்சுன்னு வருதுன்னு சொல்லுவாங்க, அப்போ வாட்டரோட சப்ஸ்டன்ஸோட உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும், அப்பவும் இது கொடுக்கலாமா? எப்போ கொடுக்க கூடாது அது மட்டும் நீங்க கேட்குறேன்.
2: ஷுர் சார். ஆக்சுவலி ORSங்கிற விஷயம் 6 months கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இது அகெயின் வந்து டயரியாவோட ஃப்ரீக்வென்சி சிவியரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ 6 months வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும். அம்மா நிறைய தண்ணி குடிக்கணும், அம்மா வந்து சுத்தமாக பார்த்துக்கணும், குழந்தைய அந்த டயத்தில் ஹேண்டில் பண்ணுறச்சு கையெல்லாம் நல்லா கழுவிட்டு அந்த இடத்த சுற்றி இருக்கிற நீட்னஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். தாய்ப்பால் கொடுத்தாலே அதுவே மோர் தென் எனஃப். பட் 6 months கீழே இருக்கிற குழந்தைக்கு அப்படி ORS தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மட்டுமே யூஸ் பண்ணணும். ஏன்னா உப்பு சத்து குளுக்கோஸ்லாம் மேலே கீழே போயிடுச்சுன்னா பிரச்சனை. பல் வர்ற டயத்தில் பேதி வருதுங்கிறது கண்டிப்பாக அது நடக்குது. இன்னொரு ரீசன் அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த டயத்தில் குழந்தைங்க எதையாவது ஒன்று கடிக்கணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க, எதையாவது வாயில் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அது அசுத்தமாக இருந்துச்சுன்னா திரும்பி பேதி வர்ற சான்ஸ் இருக்குது. பட் பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் பல்லு வர்ற டயத்தில் வர்ற டயரியா ஆட்டோமேட்டிக்காக 1-2 நாள் இல்லை ஒரு மேக்ஸிமம் 4-5 நாளில் சரியாயிடும். குழந்தைங்களுக்கு ஜுரம் வராது, வந்தாலும் 99 அவ்வளோதான் வரும், குழந்தைங்க அதர்வைஸ் ஆக்டிவாக இருப்பாங்க. பட் இன்ஃபெக்ஷனோடு வரக்கூடிய டயரியா எதில் குழந்தைங்க ரொம்ப சோர்வடைகிறாங்களோ இல்லை எதுவுமே சாப்பிட முடியல, யூரின் வந்து நம்மளால் கரெக்டாக குழந்தைக்கு ஜட்ஜ் பண்ண முடியல அப்படிங்கிற கண்டிஷனில் தான் ORS ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
0: ஓகே டாக்டர், இப்போ அவர் கேட்ட கேள்வியில் ஒரு சில விஷயம் இருக்குது. இப்போ வந்து 1st 6 months நீங்கள் ORS கொடுக்கக்கூடாது சொல்கிறீங்க, அடுத்த 6 months ஆஃப்டர் 6 months அப்புறம் கொடுக்கலாமா?
2: அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்கலாம், பிகாஸ் குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்துருவாங்க. அதுலேயும் திரும்ப நம்மளுக்கு குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொல்கிற மாதிரி எப்போ ஒரு டவுட் இருந்தாலும் பீடியாட்ரிக் ORS சாஷட்ஸ் அப்படின்னே உங்களுக்கு கிடைக்குது, 200 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பேக்கெட்டு. ஸோ 6 months 2 வயசு வரைக்கும் அதில் அவங்க வந்து 100 ml வரைக்கும் எடுத்தாலே போதும். 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் அவங்க வந்து 200 ml எடுக்கணும். 5 years 10 years வரைக்கும் அரவுண்ட் ஒரு 300-400 ml எடுத்தால் போகும். 10 வயசுக்கு மேலே 1 liter ஒரு சாஷட் இன் 1 liter அந்த அடல்ட்டோட ORS சாஷட் ஆஃப்டர் 10 years நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த ORS வந்து மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நிறைய பிரச்சனைகள் எதில் வருது அப்படின்னா இன்கரெக்ட் டைல்யூஷன் அதில் வரும். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ இதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து லைட்டாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த சால்ட்டு அந்த சுகரு அந்த சொல்யூஷனில் கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் சாஷட் 200 ml வாட்டர் பீடியாட்ரிக்னா, ஒரு ஃபுல் சாஷட் 1 liter வாட்டர் அடல்ட்னா, தட் இஸ் அபவ் 10 years அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக சுகரோ இல்லை எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது ஒரு கோகோனட் வாட்டரோ அது எதுவும் அதில் ஆட் பண்ணாமல் அப்படியே இந்த சொல்யூஷனை பேபிக்கு தரணும். கொடுக்கறச்சி சிப்ஸில் மட்டுமே தரணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஊற்றிடுவாங்க அந்த டக்குன்னு அந்த குழந்தை உடனே ஒரு வாந்தி எடுத்துரும். ஸோ ஒவ்வொரு ஸ்பூனாக பொறுமையாக 1/2 hour ஒரு வாட்டி 1 hour ஒரு வாட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த குழந்தைக்கு. 2-3 spoon கொடுத்தா போதும், ஆனால் அதை வந்து ஐடியலி 4 hoursக்குள்ளே கொடுத்து முடிச்சுட்டா பெட்டர். சில பேர் 24 hours வரைக்கும் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க, பட் 4 hoursக்குள்ளே யூஸ் பண்ணுறது ஆல்வேஸ் சேஃப்.
0: ஓகே டாக்டர், அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க.
3: டாக்டர், 2 கேள்விகள் இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு டைரியா வரத பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இந்த டைரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு கண்டாமினேட்டட் ஃபுட் மாலேயே தான் வருமா, அல்லது அவங்களுடைய பாடிக்குள்ளேயே ஃபுட்டு அது இதெல்லாம் சரியா ஒத்துக்காத்துனால அந்த ஒரு டைரியா அப்படிங்கிறது வருமா, என்ன காரணிகள்னால வரும்?

0: ஒன்னும். ரெண்டாவது வந்து இதற்குரிய அந்த சிகிச்சை முறை, சில பேர் வந்து டாக்டர்ஸ் கிட்ட எதுக்கு கூட்டிட்டு போகணும், சாதாரண வயிற்றால தானே அப்படின்ட்டுன்னு நெக்லெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது சீரியஸ் கண்டிஷனுக்கு கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு நாளுக்கு மேல தொடர்ந்து இந்த வயிற்றுப்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு இருந்த டாக்டர்ஸ் கிட்ட போகிறது அப்படிங்கறது கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும். இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா?
1: கண்டிப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். இது ஒரு நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. ஸோ வயிற்றுப்போக்குங்கிறது பொதுவாக கண்டாமினேட்டட் ஃபுட்டு மட்டுமே இல்லை, கண்டாமினேட்டட் தண்ணினால் வரக்கூடிய ஒரு விஷயம் கூட. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன்ஸ் இல்லை வின்டர்ஸில் இந்த மாதிரி டயரியா வரலாம். சம்மரில் ரொம்ப பீக்கு சம்மர் தண்ணி கஷ்டம் வர்ற டயத்தில் திரும்ப டயரியா வரலாம். ஸோ வெளியிலேன்னு எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்ன்னு பார்க்கறச்சே கண்டாமினேட்டட் ஃபுட்டு கண்டாமினேட்டட் வாட்டர் கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு எந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டராக இருந்தாலுமே காய்ச்சி ஆற வச்ச தண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது. ஃபுட்டு வந்து அலர்ஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு ஃபுட்டு ஒத்துக்காமல் போனதுனால வர்றதா அப்படின்னு, அதுவும் இருக்குது. பட் அதில் வந்து அவ்வளோ டீஹைட்ரேட் ஆகிறது கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு ஃபுட்டு ஒத்துக்கலை அப்படின்னா வாமிட்டிங், டயரியா, வயிற்று வலி. பட் அந்த ஃபுட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணோன்னே குழந்தை தன்னால் நார்மலைஸ் ஆகிடும். பட் இந்த இன்ஃபெக்ஷனோடு வரக்கூடிய டைரியா தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பார்க்கணும்.
2: ஓகே டாக்டர்.
1: அண்ட் நீங்கள் செகண்ட் பார்ட் ஆஃப் த க்வெஸ்சன் கேட்டது வந்து எப்போ ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ அகெயின் டைரியாவோட இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வென்சி. இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு 7 நாள் டைரியா இருக்குது, டெய்லி ஒரு வேளை மட்டும்தான் போகிறாங்க. நீங்கள் ஓஆர்எஸ் யூஸ் பண்ணி வெயிட் பண்ணி கொஞ்சம் பிளான்டு டயட் கொடுத்து பார்க்கலாம். அதுவும் அது ஒரு பெரிய குழந்தையாக இருந்தாங்க, ஒரு 12 வயசு 13 வயசு குழந்தைங்க, டெய்லி ஒரு வேளை மட்டும் பேதியாகுது, 7 நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஸ்டில் பார்க்கலாம். இதுவே ஒரு 6 மாதம் குழந்தை, ஒரு நாளுக்கே 5 வாட்டி 6 வாட்டி மோஷன் போயிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்க உடனே போகிறாங்க, இல்லை ஒரு வாந்தி வந்துடுது. ஒரு நாளுக்கே 5-6 வாட்டி 7 வாட்டி போகிறாங்க. அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வருது, ஒரு 103-104 டிகிரி ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் போகுது. குழந்தை எதுவுமே சாப்பிட முடியல. நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க, வாட்டர் கொடுக்குறீங்க, வாந்தி எடுக்கிறாங்க, பால் கொடுக்குறீங்க, பேதி போகிறாங்க, எதுவுமே உள்ள ரீட்டெயினே ஆகலை. அந்த குழந்தை அப்படியே போக போக போக ஆக்டிவாக விளையாடுற ஒரு குழந்தை சோர்வாக ஆயிடுறாங்க, தூங்கிக்கிட்டே இருக்காங்க, உங்கள் முகம் பார்த்து பேச மாட்டேன்றாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறச்சு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக டிலே பண்ணவே கூடாது. அப்போது இன்ஃபேக்ட் அந்த சேம் டே ஆர் வெரி நெக்ஸ்ட் டே நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிடணும். சிவியரிட்டி ஆஃப் சிம்டம்ஸு, எவ்வளோ தூரம் டைரியா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு அக்கார்டிங் போகும்.
2: ஓகே டாக்டர், அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்கம்மா ரொம்ப போராட்டமா இருக்குதும்மா ஒரே நிமிஷம் சொல்லுமா.
2: ஓகே சார், முதல்ல நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள் சார். வயசு என்ன சார், நீங்கள் பாடி பேசிகிட்டு இருக்கீங்க.
3: அம்மா
2: அவங்களுக்கு வயசு என்ன சார் உங்கள் பேத்திங்களுக்கு?
3: ஒரு பொண்ணுக்கு 11 வயசுமா, ஒரு பொண்ணுக்கு 10 வயசு.
2: ஓகே, டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க எதுவும் சரியாக சாப்பிட மாட்டுறாங்களாம், அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா என்ன ஏதுன்னு டாக்டர் கிட்ட சொல்லுங்கள்.
1: சார், அவங்க ரெண்டு பேரும் ஆக்டிவாக இருக்காங்களா? அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கா?
2: அவ்வளோதான் சார், அவ்வளோதான், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ வந்து இந்த ஓஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஃபார்ம்லேயும் இருக்குது, பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது. இந்த ஜூஸ் ஃபார்மேட் வந்து ஏதோ ஆப்பிள் ஜூஸ் மாதிரி, மேங்கோ ஜூஸ் மாதிரி, நம்ம அடல்ட்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் லைட்டாக மாதிரி தலை சுற்றுது ஒரு மாதிரி இருந்தாலே அந்த ஓஆர்எஸ் வாங்கி குடிக்கிறது பழக்கமாக நிறைய பேருக்கு பழக்கமாகவே இருக்குது. மெடிக்கல் ஷாப்லேயே மெடிசன் வாங்குறாங்களோ இல்லையோ ஓஆர்எஸ் வாங்கி குடிப்பாங்க, அதில் நானும் ஒரு ஆள் தான். ஸோ இந்த ஓஆர்எஸில் ஜூஸ் ஃபார்ம் நல்லதா இல்லை டானிக் அந்த பவுடர் ஃபார்ம் நல்லது?
1: குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பவுடர் ஃபார்ம் தான் சுப்பீரியர். ஜூஸ் ஃபார்மில் வந்து ரொம்ப நிறைய சுகர்ஸு அண்ட் ரொம்ப லோ சால்ட் இருக்குது. ஸோ அந்த டயரியா மாதிரி கண்டிஷனில் யூஸ் பண்ணுற

0: அந்த டெட்ரா பேக்கு ஜூஸஸ் யூஸ் பண்ணுறச்சே டயரியா இன்க்ரீஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறச்சே பவுடர் ஃபார்ம் தான் பெஸ்ட்டு. அகெயின் எப்போ யூஸ் பண்ணுறோம் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ மூணு கண்டிஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நம்பர் ஒன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஸ்டமக் இன்ஃபெக்ஷன், ஃபுட் பாய்சனிங், டயரியா. ஸோ வாமிட்டிங், டயரியா இருக்கு, எதுவுமே தங்கலை வயத்தில் அப்படிங்கிறச்சே தான் ஓஆர்எஸ் யூஸ் பண்ணணும். செகண்ட் இண்டிகேஷன் வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ரிக்கவர் ஆகிறச்சு சில குழந்தைங்க ரொம்ப சோர்வாயிடுவாங்க, அந்த டயத்தில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, டயர்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு ரெண்டு நாள் நீங்கள் ஓஆர்எஸ் வந்து ஐவி ஃப்ளூயிட் ஒரு குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி ஒரு எஃபெக்ட் தருவது. ஸோ ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அந்த பொசிஷனில் யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப பீக்க ஹீட் இருக்குது, பயங்கர டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது, சென்னையிலேயே வந்து 40, 41, 42 இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷனில் குழந்தைங்க உட்காந்துட்டே டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க.
1: ஸோ அந்த மாதிரி 42லாம் இல்லை டாக்டர், 80 இருக்கும் போலே.
0: ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப ஹை ஆகிற டயத்துலேயும் நீங்கள் திரும்பி ஓஆர்எஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த கண்டிஷனில் குழந்தைங்க வந்து நார்மல் ஃபுட்ஸை சாப்பிட முடியாமல் ரிஜெக்ட் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் டீஹைட்ரேஷனும், அந்த கண்டிஷனில் நீங்கள் ஓஆர்எஸ் யூஸ் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஓஆர்எஸ் பற்றி பேசும்போது குழந்தைங்களுக்கு ஆகட்டும் அடல்ட் ஆகட்டும் எல்லாருக்குமே ஓஆர்எஸ்ன்ற ட்ரிங்க், அதனால தான் இந்த தினமே கொண்டாடும். பட் இதுக்கு டாக்டரோட கன்சல்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா?
0: ஆக்சுவலி ஓஆர்எஸ் மட்டும் உங்களுக்கு ஓவர் த கவுண்டர் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து டாக்டரோட கன்சல்டன்சி தேவை இல்லை. நீங்கள் ஓஆர்எஸ் வந்து இட் இஸ் நாட் அ பேட் ஐடியா டு ஸ்டாக் இட். ஸோ நீங்கள் வீட்டில் ஒன்று ரெண்டு ஓஆர்எஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வந்து டயர் சிச்சுவேஷனாக இருக்கணும். ஸோ அந்த சொன்ன இந்த மூணு இண்டிகேஷனில் மட்டுமே யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சப்போஸ் எனக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குது, நான் பரவாயில்ல ஒரு ஓஆர்எஸ் டெட்ரா பேக் எடுத்து குடிக்கிறேன் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரக்கூடாது. ஏன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் அதில் சால்ட்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ டயரியாவில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டு, டயரியாவில் இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு தான் அது செட் ஆகும். ருட்டீனாக வந்து ஓஆர்எஸ் ஆஸ் அ நேச்சுரல் ஆஸ் அ ட்ரிங்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மேடம் வணக்கம். மேடம் வேஷாபர்ல இருந்து சங்கர் மேடம்.
1: டாக்டர் கிட்ட உங்களோட கேள்வி கேளுங்க சார்.
2: சரிங்க மேடம்,
1: கேளுங்க சார்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: ஆமா, அந்த சின்ன பசங்க ஒரு 2.5 வயசுல இருந்து மூணு வயசுக்கு மேல தெரியுது, அதுக்குள்ள வந்து அவங்க மோஷன் போட்டு வந்து வந்தா சொல்லவே மாட்டேங்குது பசங்க,
0: சார். இது வந்து காரணம் அவங்களோட அது வந்து அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா அவங்க நினைக்கல சார். அந்த ஏஜில் வந்து எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு விளையாட்டில் நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்கோ, இல்லை அவங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட போகணும், இல்லை டிவி பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களோட கவனங்கள் நிறைய இருக்கும். ஸோ மோஷன் வர்றதுங்கிற இண்டிகேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும், ஆனால் அதை இக்னோர் பண்ணுவாங்க. சரி அப்புறமா போய்க்கலாம், சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டில் பொறுக்கவே முடியல அப்படிங்கிறச்சே குடுகுடு குடுகுடுன்னு பாத்ரூம்க்கு ஓடி போயிடுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா போஸ்ட்போன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ லாஸ்ட் மினிட் அர்ஜென்சி வர்ற வரைக்கும் நான் அதை தள்ளி போடுறேன், ஏன்னா அது எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, எனக்கு இந்த டயத்தில் விளையாடுறது தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிற ஒரு விஷயம். இதுக்கு வந்து நம்ம எஸ் சார் ப்ளீஸ் சார்,
2: நான் ப்ளைண்ட், என் வைஃப் ப்ளைண்ட் மேடம்.
0: ஓகே சார்.
2: அந்த குழந்தைய வந்து அடிச்சும் பார்த்துட்டோம், ஏன் வரும்போது ஏன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு கேட்டாக்கா அதுக்கு ரீசன் சொல்லவே மாட்டேன் இந்த லாஸ்ட் வரையும். அதுக்கப்புறம்தான் இப்போ 4 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவரே சொல்றாரு இப்போ.
0: ஓகே சார்.
2: வந்துப்பா இப்ப சொல்லிடுறான், ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம், ரெண்டு பேருமே கழுதுனால.
0: எனக்கு புரியுது சார். இதுக்கு ஆக்சுவலி பெஸ்ட் வே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ருட்டீன் செட் பண்ணணும் சார். காலையில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி அவங்கள எழுப்ப விட்டுட்டு வெறும் வயத்தில் கொஞ்சம் சுடுத்தண்ணி கொடுத்துட்டு 15 நிமிஷம் பாத்ரூம் டைம், உனக்கு வர்றதோ வரலையோ நீ பாத்ரூமில் போய் உட்காந்துட்டு வரணும். அவங்க கையில் ஒரு புக்கோ இல்லை மேகசினோ கொடுத்து நீ அங்கே 15 நிமிஷம் வரும், சும்மா உட்காந்துட்டு வா, ஆனால் உட்காந்துட்டு வா. அவங்களோட வயத்தை கிளியர் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகணும், இதுதான் நம்ம ஐடியா. அப்படி வந்து டெய்லி தினந்தோறும் அதை பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதை ரீடைன் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை, ஸ்கூல்லையும் அவங்க கஷ்டப்பட வேண்டாம்.
1: ஓகே சார், உங்களுடைய சந்தேகம் தெளிவாக
2: இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்ட படுறாங்க.
1: ஓகே ஓகே, இப்போ உங்க பையன் கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? ஓகே சார், அது டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஷெட்யூல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, சரியா?

ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் பேசலாம். நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக ஓஆர்எஸ் தினம் குறித்து மருத்துவர் புஷ்கலா அவர்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் இடைவேளை கேளுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உலக ஒஆர்எஸ் தினம் குறித்து மருத்துவர் புஷ்கலா அவர்களுடன் பேசிகிட்ருக்கோம். டாக்டர், இப்போ வந்து அடுத்த ஒரு கேள்வி, இப்போ வந்து ஓஆர்எஸ் கரைச்சல் வந்து இந்த டயரியா வந்தால் குடிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறீங்க. இப்போ டயரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸில் ஸ்டாப் ஆகிடும், நீங்கள் அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுக்கும்போது கரெக்டாக ஸ்டாப் ஆகிடும், அதுக்கப்புறமாவும் அவங்க எடுத்துக்கலாமா?
1: பொதுவாக டயரியா சரியான பிறகு தேவையில்லை. ஏன்னா வந்து ஒன்ஸ் சரியாயிடுச்சுன்னா அந்த பசி அப்படிங்கிறது திரும்ப வர ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நார்மலாக இருக்கிற உணவு எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓஆர்எஸ்க்கு ரொம்ப ரோல் கிடையாது. ஆனால் சில வாட்டி சில டயரியா முடிஞ்சதுக்கப்புறமும் டீஹைட்ரேஷன் கொஞ்சம் நாளுக்கு இருக்கலாம், இல்லை ஒரு டயர்ட்னஸ் அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து மீண்டு வறட்சி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ அந்த டயர்ட்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 1-2 நாள் ஓஆர்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும். ஆனால் சாப்பாடு சரியாக இல்லைன்னா மட்டுமே. பட் குழந்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக கொடுக்குற ஃபுட்ஸு கொஞ்சம் பிளாண்டு ஃபுட்ஸாக, ஒரு இளநீர் இல்லை ஒரு அரிசி கஞ்சி, அதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக உப்பு ஆட் பண்ணி கொடுத்து அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ண பாருங்கள்.
0: ஓகே டாக்டர், அதாவது ஓஆர்எஸ்ஸே மெயின் கண்டென்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி இளநீ அரிசி கஞ்சி இந்த மாதிரி கொடுத்தா அவங்கள பண்ணலாம்.
1: கண்டிப்பாக.
0: ஓகே, இப்போ வந்து உப்பு சக்கரை கரைசல்னு ஒன்று இருக்குது, இது வந்து நம்ம படங்களில் கூட நம்ம பார்த்துருக்கலாம். யாராவது மயக்க போட்டாங்கன்னா உடனே உப்பு சக்கரை போட்டு குடிக்கிற மாதிரி நம்ம வீடுகளில் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் ஓஆர்எஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?
1: இது வந்து நம்ம ஹோம் பேஸ்ட் ஓஆர்எஸ் அப்படின்னு ஒரு பேரில் நம்ம இது சொல்கிறோம். ஸோ சில பேருக்கு வந்து அக்சசபிலிட்டி இருக்காது, எங்கேயாவது ரொம்ப இருக்காங்க, ஊருக்குள்ளே இருக்காங்க, இல்லை வந்து மெடிக்கல் ஷாப் என்னால் போக முடியல, என்னால் வாங்க முடியல, குழந்தைய விட்டுட்டு போக முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷனில் கூட WHO நம்மளுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னால் ஓஆர்எஸ் வாங்க முடியல, அப்போ வீட்டிலேயே நீங்கள் ஓஆர்எஸ் செஞ்சு கொடுங்க. ஆனால் அதுக்கு ஒரு பர்டிகுலர் வே இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுக்குன்னு நம்ம கண்ணாப்பின்னு ப்ளஸ் மைனஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணியை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கணும். ஆற வைக்கரிச்சு அதில் 6 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் உப்பு. இதுதான் ஹோம் பேஸ்ட் ஓஆர்எஸ் சொல்யூஷன் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அகெயின், இந்த 1 லிட்டர் என்டையர் 1 லிட்டரும் இந்த குழந்தை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த சொல்யூஷனை பண்ணி வச்சுட்டு 1-1 ஸ்பூன் 2-2 ஸ்பூனாக 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த குழந்தைக்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், செலுத்திக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் ஓஆர்எஸ் வாங்க முடியலன்னா வீட்டிலையே இதை செஞ்சு யூஸ் படுத்திக்கலாம், நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் திரும்பி வந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ காலையில் 8 மணிக்கு இதை கலக்குறீங்கன்னா மதியம் 12 மணிக்கு அதோடு அவ்வளோதான். ஸோ அந்த டைத்துக்குள்ளே குழந்தை எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோதான். அடுத்தபடி திரும்பி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் தான் நீங்கள் அதை திரும்பி சொல்யூஷன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அன்றைக்கே இன்னொரு சொல்யூஷன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது.
0: ஓகே டாக்டர், இப்போ ஒரு குழந்தைக்கு டயரியா வருதுன்னா கூட செஞ்சு ஃபீவர் வரும், ஒரு ஆல்ரெடி கோல்டு இருக்கும். ஸோ அந்த ஓஆர்எஸ் குடித்தா குளுமையாயிடும் கூட சில பேரண்ட்ஸ் வந்து அதை தடுப்பாங்க, இன்னும் சளி பிடிச்சிருமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி மித்தெல்லாம் இருக்குது.
1: கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்மளோட சாப்பாடுலேயே வந்து குளிர்ச்சி சூடு அப்படிங்கிறதுலாம் நம்ம நம்மளோட இதில் வந்து நிறைய பேர் அது வந்து ஃபீல் பண்ணுறாங்க.

0: பட் என்னோட பர்சனல் டேக் வந்து அந்த பாயிண்டில் ஓஆர்எஸ்ஸை வந்து ஏக்காரணத்தை கொண்டும் கொடுக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா வந்து அந்த சால்ட்டு அந்த சுகர் நான் சொன்ன மாதிரி அந்த டயத்தில் அந்த குழந்தைக்கு வந்து லைஃப் சேவிங், ஸோ திருப்ப உயிரியே கொடுக்குற ஒரு விஷயம் அந்த ஓஆர்எஸ்ல இருக்குது. ஸோ இது வந்து எந்த விதமான குளிர்ச்சியும் கலப்பி விடாது, குழந்தைங்களோட கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஃபீவர் கோல்டு இருந்தாலுமே நீங்கள் ஓஆர்எஸ் தரலாம், ஏன்னா அதை காய்ச்சி ஆரம்பித்த தண்ணியில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை அந்த குழந்தையை எந்த விதத்தையும் பாதிக்காது.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், பட்டாபுரம் வந்து ராதாகிருஷ்ணன்
1: மேடம். உங்களோட சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
2: என் பேரன் ஒரு 4.5 வயசாகுது மேடம். அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான் மேடம். காலைல எந்திரிச்சவனும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றான், ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டு கொடுக்குறாங்க, அதை பார்த்து சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அதே மிச்சம் கொட்டிடுறான். திருப்பி ஐஸ்கிரீம்
1: வெறும் பழம் தான் சாப்பிடறா சார்? சாப்பாடு நடுநல சாப்பிட மாட்டாரா?
2: சாப்பாடு ஸ்கூலுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு போட்டா அது பாதி தான் சாப்பிடறா, பாதி குட்டிடுறான் மேடம்.
0: சரி சார், சாயங்காலம் ஒரு ஸ்கூல்
2: ஒரு பழம் சாப்பிடறா, அதோட படுத்துறான்.
0: சரி சார், இதுக்கு இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் போகுதா?
2: இல்ல, எந்த ஐட்டம் சாப்பிட மாட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன் மேடம்.
1: இல்ல இல்ல, டாக்டர் கேக்க இந்த பிஸ்கெட் சாக்லேட் அந்த மாதிரி கேக்குறாங்க.
2: இவ்வளவு நேரம் வந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லது இல்ல சார்.
0: ஸோ அவர் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும். இவ்வளோ நேரம் அவர் சாப்பிடாமல் இருக்கிறது, பசியே எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அவரை ஒரு வாட்டி வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் செக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா தேவைப்பட்டால் பிளட் டெஸ்ட்டு அந்த மாதிரி பார்த்து அவரோட உடம்புல இருக்கிற ரத்த அளவு, ஹீமோக்ளோபின்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பூச்சி மருந்து தேவைப்பட்டால் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு டயட் அட்வைஸ் கொடுத்தா இன்னும் கரெக்டாக இருக்கும்.
3: எங்க அக்கா பையன் ஒரு பையனுக்கு லூஸ் மோஷன் கண்டினியூஸா இருந்தது. அப்படி இருந்தது, நாங்க லிக்விட் இது அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனா வந்து ஒரு எங்க தாத்தா வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த தலையில இப்படி கை வச்சுட்டு பார்த்துட்டு, இல்ல இது உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போனோம், ஏன்னா நடு உச்சில வந்து பள்ளம் ஆயிட்டு, இது டேஞ்சர் அப்படின்னு சொன்னாங்க.
1: என்ன வயசு இருக்கும் அந்த அந்த பையனுக்கு? என்ன வயசு குழந்தைக்கு?
3: குழந்தைக்கு வந்து எவ்வளவு, ஒரு 4 மந்த்ஸ் அப்படி இருக்கும், சின்ன பையன்.
0: புரியுறதுமா? ஓகே. அவங்க வந்து உச்சி குழி அநேகமாக பார்த்துருப்பாங்கன்னு தோணுது. குழந்தைங்களோட உச்சி குழி வந்து அளவில் இருக்கணும், இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். அது வந்து உள்ள உள்வாங்குது அப்படின்னா குழந்தையோட உடம்புல இருக்கிற நீர் வத்த ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பாயிண்ட்ல சொன்ன மாதிரி அவங்களோட சின்ன பாப்பாவாக இருக்கிறதுனால அவங்க டீஹைட்ரேஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃப்ளூவிட்ஸ் கொடுத்து அதை வாட்டர் லெவலை நம்ம திரும்ப பேக் டு நார்மல்ஸி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அவங்க அநேகமாக டீஹைட்ரேஷன்
3: அப்படின்னோடனே அவங்க அப்படி கை இப்படி வச்சுட்டு உடனே இப்படி சொல்லிட்டாங்க, இது பள்ளமாக இருக்குது, இது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது அப்போ தான் தெரிஞ்சுது எவ்வளோ தூரம் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டாக்டரோட டாக்டர் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது நிஜம் தான்?
1: இல்ல இல்ல, இப்ப இப்ப ஒரு நிமிஷம் மேடம், இப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த உச்சி பாத்துட்டு அந்த ஓகே ஏதோ குழந்தைக்கு கொஞ்சம் பெருசா பிரச்சனை இருக்கு சொல்லியிருக்காங்க. அவருங்க வந்து ஒரு கை வைத்தியமோ அந்த அது மாதிரி டாக்டர் பேசல. சோ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைக்கு சில விஷயம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, நன்றி நன்றி. டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடே ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 1.5 வருஷம் வரைய தாய்ப்பால் இருக்கும், அது கூட வந்து இட்லி ஊட்டுவாங்க, இட்லியிலேயும் பால் ஊற்றி ஊட்டுறது, ரொம்ப சாலிட் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, எல்லாமே மசிச்சு தான்.

0: அப்படி பார்த்து பார்த்து கொடுத்து ஏன் அவங்களுக்கு இவ்வளோ வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் வருது?
1: 2-3 ரீசன்ஸ்னால. நான் கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அவங்க வந்து ரொம்ப சுத்தமாக தான் அந்த குழந்தைய பார்த்துக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் குழந்தைங்க இதை எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 2-2.5 வயசு வரைக்கும் அவங்களுக்கு என்வாயர்மெண்ட்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்து தொட்டு வாயில் வச்சு
0: தெரிஞ்சுக்குவாங்க.
1: மண்ணு மாதிரி, மண்ணுலேருந்து டேபிள்லேருந்து வழக்குமாரிலேருந்து எல்லாத்தையும் அவங்க டச் பண்ணி வாயில் வச்சாதான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. ஸோ ஃபுட்ஸை நியூவாக ட்ரை பண்ணுற மாதிரி என்வாயர்மெண்ட்டையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், அது அவங்க கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும். பட் அந்த பண்ணுறச்சே அவங்களுக்கு எது சுத்தம் அசுத்தம் அப்படிங்கிற விஷயம் தெரியாதனால அவங்க அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறச்சே எல்லாத்தையும் வாயில் எடுத்து வச்சுக்கிறதுனால டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு வர்ற சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஹை இந்த ஏஜில். 5 வயசுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும், சரி இந்த விஷயம் ஸ்கூலுக்கு போவாங்க, பேரண்ட்ஸு சொல்லுவாங்க, ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், நான் இப்படி செய்ய மாட்டேன், கையை வாஷ் பண்ணிக்கணும், நான் குளிச்சுட்டு தான் வரணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம்லாம் நீட்டாக கை வாஷ் பண்ணிக்கணும், பாத்ரூம் போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போக போக போக போக தெரிய வரும். பட் அந்த 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோரேஷனில் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு டைரியா வர்ற சான்ஸ் இருக்கு.
0: ஓகே, இப்போ வந்து இந்த ஓஆர்எஸ்ல வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பிகாஸ் அது ஃபர்ஸ்ட் வந்து பிளெயினாக தான் இருந்திருக்கு இல்லையா? ஏன்னா நான் சின்ன வயசுல அந்த உப்பு ரொம்ப அப்படி தெரியும் குமட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய ஃப்ளேவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஆர் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ், இப்போ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் இருக்கக்கூடிய ஓஆர்எஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா?
1: ஆ, கண்டிப்பாக தரலாம். அதே மாதிரி தான், ஸோ அந்த டயத்தில் அவங்களுக்கு வாய் கசக்கும், எதுவுமே சாப்பிடணும்னு தோணாது. அந்த டயத்தில் அவங்களுக்கு ஜூஸு அந்த ஃப்ளேவர்ஸே வந்து ஓஆர்எஸில் கொண்டுறாங்க. ஸோ ஆரஞ்சுங்கிற ஒரு புளிப்பு விஷயம் நம்மளுக்கு வாய்க்கு நேச்சுரலாக பிடிக்கும் பேதி இருக்கிறச்சு. ஸோ அதே ஃப்ளேவர் வந்து ஓஆர்எஸில் கொண்டு ஆரஞ்ச் ஃப்ளேவர்ஸ் நிறைய இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ளேவர்டு ஓஆர்எஸ் குழந்தைங்களுக்குனே பண்ணுறாங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அதில் சேம் கண்டென்ட் ஆஃப் சுகர் அண்ட் சால்ட் இருக்குது. ஓன்லி திங் இஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு ஆரஞ்சோட ஒரு ஃப்ளேவரோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அக்செப்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு விஷயம், அவ்வளோதான்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய ஓஆர்எஸ் பிராண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு ஓஆர்எஸ் ட்ரிங்க் வாங்குறாங்கன்னா அதில் என்ன முக்கியமாக பார்த்து வாங்கணும்?
1: முக்கியமாக எனக்கு WHO அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து வாங்கணும் நீங்கள். ஸோ WHO அப்ரூவ் ஆன ஓஆர்எஸ்னால் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். 2வது விஷயம், எவ்வளோ ML வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ சொன்ன மாதிரி சைல்டாக அடல்ட்டாக, ஸோ நீங்கள் அடல்ட்டோட ஒரு பேக்கெட் வாங்கிட்டு சைல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சைல்டோட பேக்கெட் வாங்கிட்டு நீங்கள் ஒரு 15 இயரோ 16 இயரோக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா அது பத்தாது. ஸோ நீங்கள் அடல்ட்டாக சைல்டாக WHO மார்க் இருக்கா, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி, இந்த 3 விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ப்ளீஸ் எந்த டெட்ரா பேக்ஸு ஜூஸஸ்க்கு மட்டும் போகாதீங்க. ஸோ ஓஆர்எஸ்னு போட்டு ரெடிமேடாக டெட்ரா பேக் கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு யூஸே பண்ணக்கூடாது.
0: ஈவன் தோ அடல்ட்ஸ் கூட அது
1: அடல்ட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது, யாருமே அது யூஸ் பண்ணக்கூடாது.
0: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இப்போ அடல்ட்டாக சைல்டுக்கா அப்படின்ற மாதிரி வேரியேஷன், அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது
1: எவ்வளோ வந்து யூஸ்வலாக சைல்டோட பேக்கெட்ஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அது வந்து அதுலேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கோம் டு பி மிக்ஸ்ட் இன் 200.
0: இது ரெண்டுத்துலேயும் என்ன வித்தியாசப்படுத்துவாங்க அந்த இன்க்ரீடியன்ஸில் கேட்குறேன்?
1: இன்க்ரீடியன்ஸில் சால்ட் சுகர் லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறச்சு இதெல்லாமே கொஞ்சம் கண்டென்ட் லெஸ்ஸராக இருக்கும், அடல்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறச்சு இதெல்லாம் கண்டென்ட் மோராக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் அதை அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.
0: இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பேசிகிட்டு இருக்கோம், முக்கியமாக அடல்ட்ஸுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் அதிகமாக வருது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் நம்ம உடம்பே ஆல்ரெடி 70% வாட்டரால் ஆனது தானே, அது ஏன் அந்த அளவுக்கு டீஹைட்ரேஷன் ஆகுது?
1: உடம்புலையும் நம்மளோட கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இன்ட்ராசெல்யூலர் ஃப்ளூவிட், எக்ஸ்ட்ரா செல்யூலர் ஃப்ளூவிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டயரியா இல்லை டீஹைட்ரேஷனில் வரச்சே ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நடக்கிறது இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த ஃப்ளூவிட்ஸ் வந்து லூஸ் ஆகிறது தான். எப்படி இருந்தாலும் பாடி வந்து காம்பன்சேட் பண்ணிக்கும். ஸோ ஒரு அளவு வரைக்கும் நீங்கள் வாட்டர் லூஸ் பண்ணுற வரைக்கும் பாடி வந்து தன்னால் காம்பன்சேட் பண்ணி இருக்கிற ஃப்ளூவிட்ஸை மேலே கீழே பண்ணிகிட்டே இருக்கும். பட்

0: இப்போ இந்த 70% 50% ஆயிடுச்சு இல்லை 40% ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பாடியால் அதை காம்பன்சேட் பண்ணவே முடியாது. ஸோ என்ன பண்ணும், இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன்ஸுக்கு மட்டும் அந்த வாட்டரை வந்து ரீடைரக்ட் பண்ணிட்டு மற்ற ஆர்கன்ஸ்லேருந்து வாட்டர் கண்டென்ட்டை ரிடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டீஹைட்ரேஷனோட சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூரின் கம்மியாக போகிறது, இல்லை ஒரு குழந்தை வந்து ரொம்ப, இல்லை ஒரு அடல்ட்டே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிறது, அந்த மாதிரி திங்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மெஜாரிட்டி கண்டென்ட் வாட்டர் தான். வாட்டர் வந்து லூஸ் ஆகிறது அப் டு மேபி ஒரு 5-10% வரைக்கும் பாடி கேன் காம்பன்சேட். பட் 10% மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஹெல்ப் வேணும். அடல்ட்ஸாக இருந்தாலுமே அவங்களால காம்பன்சேட் பண்ண முடியாது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு டயரியா வந்தால் ஓஆர்எஸ் வந்து எந்தளவு இம்பார்ட்டன் நம்ம பேசுகிறோம், பட் ஓஆர்எஸ்க்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கு?
0: அந்த சேம் காம்பினேஷனில் இல்லை. ஸோ அப்படி வேணும் எனக்கு, இல்லை வேறு விதமாக நான் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சோடியம், பொட்டாசியம், குளுக்கோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். பட் அதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக பண்ணோம், இளநீரில் வந்து பொட்டாசியம் இருக்குது. சோடியம்னால் நீங்கள் கொடுக்குற மோர்லேயோ இல்லை தயிர் சாதத்துலேயோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணி கொடுக்கறது. ஜென்ரலாக வந்து ஜூஸஸ் கொடுக்கறதா இருந்ததுன்னா டைரியாம் போது சுகர் இல்லாமல் கொடுக்கறது, இல்லை நீங்கள் அப்படி கண்டிப்பாக சுகர் யூஸ் பண்ணனே ஆனோம் அப்படின்னா நாட்டு சக்கரை, பனகல் கண்டு, டைரியாவில் அந்த மாதிரி சுகர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்டர்னலி கொடுக்கறச்சே சுகர் கண்டென்ட் மட்டும் ரொம்ப பார்த்து பத்திரமாக கொடுக்கணும். ஸோ ஓவர் சுகர் ட்ரிங்க்ஸு, ஜாமு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் குளுக்கோஸ் அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நிறைய குளுக்கோஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டைரியா இன்னும் வருஷந்தான் ஆகும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க ஓஆர்எஸ்ன்றது வயிற்றில் இருக்க பிரச்சனைக்காக கொடுக்கப்படுறது. அப்போ சில பேருக்கு தலை சுத்தும் போது ஓஆர்எஸ் குடிச்சா அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, அது எப்படி டாக்டர்?
0: அகெயின் அதுவும் வந்து ரொம்ப ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம், இல்லை ரொம்ப நேரம் வந்து வெளியில் இருக்காங்க, வெயிலில் அலையிறாங்க, ரொம்ப நேரமாக எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற கண்டிஷன்லேயும் திருப்பி அந்த நீர் வத்துற சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டயத்தில் வந்து மயக்கம் வர்ற டயத்தில் ஒரு ஓஆர்எஸ் கொடுத்தா அது ஒரு குளுக்கோஸ் போடுற மாதிரி ஒரு எஃபெக்ட். ஸோ அந்த டயத்தில் ஓஆர்எஸ் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த டீஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
1: ஓகே டாக்டர், நிறைய விஷயம் சொல்கிறீங்க, இல்லை ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு விஷயமாக இருந்தால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஓஆர்எஸோட டிஸ்அட்வான்டேஜ்,
0: ஓஆர்எஸோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஓவர் யூஸ் தான் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் பொதுவாகவே பார்த்துருக்கேன், என் குழந்தை கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க, நான் ஒரு 2 நாள் நான் ஓஆர்எஸ் கொடுக்குறேன், 2 வேளை நான் ஓஆர்எஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர்றது. ஸோ அனாவசியமாக யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. எதுவுமே வந்து அளவாக யூஸ் பண்ணுறது தான் கரெக்ட். ரொம்ப கம்மியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. அகெயின் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா, வயசானவங்க 60 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா, நீங்கள் எப்போதுமே 1-2 ஓஆர்எஸ் கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த சால்ட் லெவல் வந்து உடம்புல அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அந்த சால்ட் லெவல் பாடியில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது அந்த ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன்ஸில் மட்டும்தான் ஓஆர்எஸ்ஸை யூஸ் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம நேர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தோம், அந்த குழந்தைங்க வந்து சரியாக சாப்பிடவே மாட்டுதுங்க, இப்போயும் பார்க்க தான் செய்கிற ஃபோன் காட்டி சாப்பிட வைப்பாங்க, இல்லை அடித்து சாப்பிட வைப்பாங்க, ரொம்ப கெஞ்சி சாப்பிட வைப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒருவேளை வயிற்றில் பிரச்சனை இருக்கனால காரணமா, இல்லை குழந்தைங்களோட அந்த விளையாட்டு குணம் காரணமா?
0: பொதுவாக மேக்ஸிமம் பார்க்குற வரைக்கும் குழந்தைங்களோட விளையாட்டுத்தனம் தான் காரணம். எல்லா குழந்தைங்களுமே வந்து சாப்பிடாத குழந்தைங்க எல்லாருமே சிக்காக இருக்காங்க அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சில குழந்தைங்க ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க கூட ஆக்டிவாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வந்து ரொம்ப சாப்பிட்றத பற்றி வலுப்படுத்தி வலுக்கட்டாயம் பண்ணி சாப்பிட வச்சா என்ன பிரச்சனைனா, அவங்க சாப்பாடை பார்த்தாலே வெறுத்துருவாங்க, எனக்கு சாப்பாடே வேண்டாம், அந்த சாப்பாடு டைம் போது ஓடி போயிடுவாங்க, எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபியூ செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ண பாருங்கள். ஸோ குழந்தைங்க எப்போதுமே அடல்ட்ஸ் வச்சு தான் கற்றுப்பாங்க எந்த விஷயமாக இருந்தாலும். ஸோ நம்ம வீட்டில் அடல்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இல்லை ஜங்க்கை சாப்பிட்டா குழந்தைங்களும் ஜங்க்குக்கு தான் க்ரேவ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள மட்டும் பழம் காய் சாப்பிடு, நான் வந்து இப்படிலாம் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா குழந்தைங்க அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ தே வில் ஆல்வேஸ் மிமிக் அடல்ட்ஸ் பிகாஸ் பேரண்ட்ஸ் ஆர் தேர் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் முதல்ல ஹெல்த்தி டயட் அண்ட் ஹெல்த்தி

0: லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணணும். நம்பர் டூ, எந்த ஃபுட்ஸையும் வந்து ரிவார்டாக யூஸ் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி ஜங்க். நீ படிச்சிரு, நான் உனக்கு ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கித்தரேன். நீ படிச்சிரு, நான் உனக்கு ரெண்டு மூணு சாக்லேட் வாங்கித்தரேன். நீ டாக்டர்கிட்ட வா, நான் உனக்கு ஒரு லாலிபாப் வாங்கித்தரேன். அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை வச்சு ரிவார்ட் பண்ணுற விஷயம் ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறச்சே நம்மளே வந்து ஜங்க் ரொம்ப நல்ல விஷயம், நீ இந்த விஷயத்தை செய்ய நானே உனக்கு தரேன் அப்படின்னு நம்ம ராங் ஐடியாஸ் கற்றுக் கொடுக்கணும்.
1: ஆல்டர்னேட்டிவ்ஸ்ன்னு சொல்லிடுங்க டாக்டர், அதை எப்படி கூப்பிடலான்ட்டு.
0: ஆ சார், நீங்கள் சப்போஸ் பழக்கப்படுத்தச்சே, நான் இதை 6 மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ 6 மாதம் பொதுவாக என்கிட்ட கேட்குற கேள்வி, நாங்கள் பிஸ்கெட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தான் நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயம் நல்ல விஷயமா ஆரம்பிங்க. இட்லி, தோசை, இல்லை நம்மளோட ராகி கூழ், இல்லை சம்பா கோதுமை, சத்து மாவு, அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸாக ஆரம்பிங்க. சுகர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு 2-3 வயசு வரைக்கும் கண்ணிலேயே காட்டாதீங்க. ஸோ சாக்லேட்ஸோ லாலிபாப்ஸோ இது எதையும் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, யாராவது உங்களுக்கு பண்ணி விட்டுருவாங்க. 3வது விஷயம், இந்த மாதிரி ஸ்நாக்ஸோ இல்லை பேக்கேஜ் ஐட்டம்

0: மாவு அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸை ஆரம்பிங்க. சுகர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு 2-3 வயசு வரைக்கும் கண்ணிலேயே காட்டாதீங்க. ஸோ சாக்லேட்ஸோ லாலிபாப்ஸோ இது எதையும் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பண்ணி விட்டுருவாங்க. 3வது விஷயம், இந்த மாதிரி ஸ்நாக்ஸோ இல்லை பேக்கேஜ் ஐட்டம்ஸோ அவங்களோட லஞ்சு டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் இந்த 3 விஷயத்துக்கு இடையில இன்டர்ஃபியரே ஆகக்கூடாது. அப்படி சப்போஸ் உங்கள் குழந்தை அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா சண்டே சாயங்காலம் 5 மணிக்கு உனக்கு பிடிச்ச விஷயம் நான் உனக்கு வாங்கித்தரேன், ஆனால் அதுவுமே நீ அளவாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிற திங்கை நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அவங்களோட டெய்லி டயட்டில் கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ ஸ்கூல்லேருந்து வந்தோடனே முதல்ல ஒரு பிளேட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் சாப்பிடு. சாதத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இது நல்லா சாப்பிடணும். காலையில் எழுந்த உடனே முட்டை இல்லை சுண்டல், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாப்பிட முடியலன்னா இவ்வளோ சாப்பிட்டா கூட போதும். அதே மாதிரி காலையில் ஒரு காய், சாயங்காலம் ஒரு காய். இந்த காய் வந்து நீங்கள் பொரியலாக தான் செஞ்சு கொடுக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை. விதவிதமான ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க காயாக சாப்பிட்லன்னா டிக்கீஸாக பண்ணுங்கள். டிக்கீஸ் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு பரோட்டா மாதிரி பண்ணி கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் பூரி மாதிரி பொறிச்சு கொடுங்க. எப்படி பண்ணாலும் சரி, ஆனால் அந்த காய் வந்து அவங்க உடம்புல செலுத்தியே ஆகணும். ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
1: ஓகே டாக்டர், நம்ம ஷோடைய கடைசி காலர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: வயசு ஆகுது?
2: ஒருத்தருக்கு 13 வயசு, ஒருத்தருக்கு 6 வயசு.
1: ஓகே, இப்ப டெய்லி சுண்டல் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்களா?
2: சுண்டல் பண்ணினாலே பார்க்க பார்த்தாலே மூடி போயிடுவாங்க,
1: மூடி வச்சு போயிடுறாங்க.
2: ஜங்க் ஃபுட் தான் கேட்கறாங்களே தவிர நம்ம கிட்ட சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அது என்னதான் பண்ணி சாப்பிட வைக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல.
1: அவங்க கண்ணை கட்டிட்டு அப்படியே வயல போட்டுருங்க. சரி, டாக்டர் கிட்ட கேளுங்க, டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: சரி,
1: சொல்லுங்க டாக்டர்.
0: சப்போஸ் அவங்களுக்கு சுண்டல் பிடிக்கல அப்படின்னா விட்டுடுங்க. அந்த பாயிண்ட்லாம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு மாதம் நீங்கள் சுண்டலுக்கு யூஸ் பண்ணுற பொருளையே அவங்க கண்ணில் காட்டாதீங்க. எக்ஸாம்பிள், சன்னா யூஸ் பண்ணுறீங்க இல்லை பயர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து 1 மாதம் அவங்க கண்ணிலேயே காட்டாதீங்க. முதல்ல அவங்க சுண்டலோட டேஸ்ட்டை மறக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க அக்செப்டே பண்ணுவாங்க. நம்ம டெய்லி அது கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அருவறுப்பு வந்து நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் அப்படி போயிடுவாங்க.
1: கரெக்ட்.
0: ஸோ 1 மாதம் அதை மறக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆனால் வேறு ஒரு ரெசிபியில் அவங்களுக்கு தெரியாமல் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதே சனா அதே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் சோலை மாதிரி பண்ணலாம், இல்லை சனா மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி மாவோட பிசைஞ்சு பரோட்டா மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் டிக்கி மாதிரி போட்டு மற்ற வெஜிடபிள்ஸோடு சேர்த்து பண்ணுறதா இருந்தால் நல்லா அடித்து அரைச்சிட்டு அதை அப்படியே வெஜிடபிள்ஸோடு போட்டு அதை அப்படியே நீங்கள் பேட்டீஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. ஸோ அதோட உருவத்தை மாற்றிடுங்க, ஆனால் அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படியே இருக்கணும், அப்போ தான் அவங்களால சாப்பிட முடியும்.
1: முட்டைலாம் சாப்பிடுவாங்க இல்லையா? ஒரு மாசம் கழிச்சு கொஞ்சம் வெரைட்டியா செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சரி ஓகே இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. சரியா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே டாக்டர், ஆல்மோஸ்ட் டாக்டரே சிரிச்சிட்டாங்க, சுண்டல் சாப்பிடாதவர்களே என்கிட்ட வந்து கேட்குறீங்களே அப்படின்னு. சரி, ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்கள் ஷோக்கு வந்து உலக ORS தினம் குறித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட் பாய்சனிங், டயரியா, ஸோ வயிற்றில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ORS-ன்ற ஒரு ட்ரிங்க் குழந்தைங்களுக்கு ரொம்ப மெயினானது. அதே சமயத்தில் மருத்துவரையும் சீக்கிரமாக அணுகி அதை பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் இன்னைக்கு நீங்கள் ஷோக்கு வந்து பேசினது. நேயர்களே, இன்றைக்கி உலக ORS தினம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் புஷ்கலா அவர்களோடு தான் நேரடியில் பேசினோம். நிறைய காலர்ஸ் கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நேயர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்காகட்டும் உங்களுக்காகட்டும் இந்த ORS அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனுடைய முக்கியத்துவம் குறித்து டாக்டர் இந்த 1 மணி நேரம் நிறைய பேசியிருந்தாங்க. இதை

இந்த அளவுக்கு குடிக்கணும், யார் யாரெல்லாம் குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எல்லாமே வந்து டாக்டர் பேசியிருந்தாங்க. ஸோ மருத்துவருடைய ஆலோசனையோடு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதே சமயத்தில் நீங்கள் அடல்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடலை நல்லா ஹைட்ரேஷனாக வச்சுருக்கக்கூடிய தண்ணி குடிக்கிறது, இளநீ குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஓஆர்எஸ் சொல்யூஷன்ன்றது உடம்புக்கு முழுக்க முழுக்க நல்லது அப்படின்றத டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி கால் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 101.4.

0: நேரம் மாலை 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சேயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கொன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. நேரம் 4:03 ஆகியாச்சு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில ராபிட் ஃபயர் 2.0 விளையாடுறதுக்காக நான் உங்கள் ஷினோபர் ரோஷன். ராபிட் ஃபயர் 2.0 விளையாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். இந்த விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், ஒரு 5 விஷயம் சொல்லுங்கள், ஒரு 10 விஷயம் சொல்லுங்கன்னு. அதில் நீங்கள் வேகமாக சொல்லணும், யோசிச்சுலாம் சொன்னீங்கன்னா அவுட் ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லை, ஃபோன்

0: பண்ணும்போது கம்பல்சரி ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபோன் பண்ணணும். அதையும் நான் இப்போவே சொல்லிட்டேன். ரொம்ப ட்ராவல் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நாய்ஸாக இருக்கிற இடத்துலருந்துலாம் யாரும் கால் பண்ணாதீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் காலர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுகிற ஃபோன் நம்பரை நான் சொல்லிடுறேன். 0944-298-6038-295-2 நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் காலர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கோபி, என்ன வரும்போதே ரொம்ப சைலண்டா வரீங்க, ப்ரிப்பேர் ஆயிட்டு வரீங்களா? ஓகே, ரேபிட் ஃபயர் 2.0 விளையாட ரெடியா? ஃபர்ஸ்ட் காலர்ன்றதால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கேக்குறேன், சரியா? புரியல, என்ன சொல்லணும்,
1: கம்ப்யூட்டர்
0: பயன்பாடு உள்ள 5 இடங்கள் வேகமா சொல்லுங்க.
1: ஏர்போர்ட், பஸ் நிலையம், டிக்கெட் புக்கிங், ரயில்வே புக்கிங், ஹாஸ்பிட்டல் ஓபி சீட் போடுறது, மருத்துவமனை, எல்லா மருத்துவமனையிலும் இருக்கு.
0: ஹாஸ்பிட்டல் ஓபி சீட்னாலும் மருத்துவமனைனாலும் ஒண்ணுதானே?
1: ஆமா,
0: எனக்கு மட்டும் ரெண்டா தெரியுது.
1: ஆமா, அப்புறம் எல்லா பெரிய பெரிய நிறுவனங்கள் இப்ப எல்லாமே,
0: அவ்வளவுதான். அதாவது எப்படி நீங்க சொல்லிடணும்னா மேடம், பொதுவாவே பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருக்கும், அவ்வளவுதான். 5 இடத்துல நீங்களே பாத்துக்கோங்க,
1: அவ்வளவுதான்.
0: அப்படிதான் சொல்றீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
2: மேடம். கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன். கட்டாயிச்சு மேடம்.
0: கட்டாயிடுச்சா பார்த்திபன்? சரி, நீங்க வந்த வேகத்தோட இப்ப நான் கேக்குற ரேபிட் ஃபயர் 2.0
2: நடந்திருக்கீங்களா மேடம்? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
0: அப்படியா, சரி. ரேபிட் ஃபயர் 2.0 இல்லாமா?
2: கடையில
0: இருக்கக்கூடிய பொருட்கள் சார், என்னென்ன பொருள்? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி வனஜா, நீங்க சொல்லுங்க. ஜெராக்ஸ் கடையில இருக்கக்கூடிய 5 பொருட்கள் வேகமா சொல்லுங்க. வணக்கம் ரெயின்போ. யார் எங்க இருந்து பேசுறீங்க? மாட்டசாமி டெய்லர், ரேபிட் ஃபயர் 2.0. இத விளையாடுங்க, அப்புறம் தான் நான் சொல்ல நான் எப்படி இருக்கிறேன்னு, சரியா? கம்ப்யூட்டர் பயன்பாடு உள்ள 5 இடங்கள் வேகமா சொல்லுங்க. தெரியலையே, கம்ப்யூட்டரே என் வாழ்க்கையில பார்த்தா தானே சொல்றது, அந்த மாதிரி சொல்றீங்க. சரி, ஜெராக்ஸ் கடையில இருக்கக்கூடிய 5 பொருட்கள் அதையாவது சொல்லுங்க. அப்படியே சுவிட்ச் போர்டு, சட்டரு எல்லாம் சொல்லுங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுவும் கடையில தானே இருக்கு. ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அதாவது ஈஸியா கேளுங்க, ஈஸியா கேளுங்க. போன வாட்டி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டீங்க நேர்களே, அதனால ரொம்ப ஈஸியா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கூட முடியல.

0: நான் எங்க போறது? அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அண்ணா நகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி மேம், கலக்கலன்னு வந்திருக்கீங்க. நீங்களாவது எனக்கு கரெக்டா
1: சொல்லிடுங்களேன்.
0: வரும்போது இல்ல கம்ப்யூட்டர் இல்ல இல்ல இல்ல உங்களுக்கு நான் வித்தியாசமா கேப்பேன். டெய்லர் கடை இருக்குல்ல, டெய்லர் கடை, டெய்லர் கடை அங்க இருக்கக்கூடிய 5 பொருட்கள்,
1: தையல் மிஷின், ஊசி, கத்தரி, பாப்பின்ஸ், பெல்ட்,
0: ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நான்கு மணி 16 நிமிடங்கள் ஆகிட்டிருக்க நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ரேபிட் ஃபயர் 2.0 தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த நேயர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கலா பேசுறீங்களா? ஓகே கலா, உங்களுக்கான ரேபிட் ஃபயர் 2.0 ரெடியா? உங்களுக்காக ஈஸியா கேக்குறேன், சரியா? பச்சை நிறத்தில் உள்ள 5 காய்கறிகள் வேகமா சொல்லுங்க. சூப்பர் கலா, நீங்க தான் ரேபிட் ஃபயரோட இன்னைக்கான வின்னர், ஃபர்ஸ்ட் வின்னர் நீங்க தான், சரியா? ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? பூச்செடிகள் பெயர்கள் சொல்லுங்க.
1: பூச்செடியா?
0: வேகமா சொல்லணும்.
1: மல்லிகைப்பூ, ரோஜா கண்ணு, கனகாம்பரம், சாமந்தி, சாமந்தி, அப்புறம் வந்து
0: செம்பருத்தி விட்டுட்டீங்க பாருங்க. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி மேடம்.
0: ராஜலட்சுமி, உங்களுக்கான ராபிட் ஃபயர் 2.0 ரெடியா?
2: சொல்லுங்க.
0: புத்தகங்களோட பயன்பாடு இருக்கக்கூடிய 5 இடங்கள் எங்கெங்கெல்லாம் புத்தகங்கள் இருக்கும்?
2: புத்தக கண்காட்சி, லைப்ரரி,
0: இது அது, அதுக்கப்புறம் அது
2: புத்தகம் விற்கிற
0: கடை. சரி, ஓகே. அடுத்தது
2: புக் ஷாப்.
0: ஆமா ஆமா, புரியுது புரியுது. அடுத்தது
2: புக் ஷாப். வீட்டுல வந்து சில பேர் வந்து அவங்க படிச்ச
0: புக்கே இருக்காது மேடம், அதுதான் எனக்கு தெரியும். ஸ்கூல் காலேஜ் முக்கியமா மறந்துட்டீங்க.
2: அது நம்ம கையில எடுத்துட்டு போறது தானே மேடம்,
0: அதுவும் ஒரு இடம் தானே. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம். யாருங்க

0: பேசுறீங்க?
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி, உங்களுக்கான ரேபிட் ஃபயர் 2.0 கடைசி காலர் கிட்ட கேட்டதுதான். புத்தகங்கள் பயன்பாடு உள்ள 5 இடங்கள் கொஞ்சம் வேகமா சொல்லுங்க.
1: ஸ்கூல், காலேஜ், புக் லைப்ரரி, புக் ஸ்டால்.
0: ஸ்கூல், காலேஜ், லைப்ரரி, புக் ஸ்டால், இன்னும் ஒன்று இருக்கே.
1: சர்ட்டன். என்ன
0: சொன்னீங்க?
1: வீடு சொன்னேனே.
0: வீடா?
1: ஆமா,
0: வீட்டில் இருக்கோம். ஓகே ஓகே ஓகே, எனக்கு கேட்கல, பரவாயில்ல. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ, கேக்குதா?
2: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: விஸ்வநாதன்.
0: உங்களுக்கான ரேபிட் ஃபயர் 2.0 ரெடியா? உங்கள் சட்டை பையில் வைக்கக்கூடிய 5 பொருட்கள்.
2: பேனா, துட்டு, பென்சில், நோட்டு, கணக்கு நோட்டு.
0: கணக்கு நோட்டு,
2: செல்லு.
0: செல்லு, பேனா, பென்சில், ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சிருக்க ஒரே ஆள் நீங்க தான் சார். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? புரியல, பாதிதான் கேட்டுச்சு உங்க பேரு.
3: ரதி பாலாஜி.
0: ரதி பாலாஜி, உங்களுக்கான ரேபிட் ஃபயர் 2.0 ரெடியா? ஆக்சுவலி இதை யாருமே சொல்லல, நீங்களாவது சரிட்டா சொல்லணும். ஓகேவா? ஜெராக்ஸ் கடையில இருக்கக்கூடிய 5 பொருட்கள் வேகமா சொல்லுங்க. கடைக்கே போனா தானே, வேற என்ன கேக்குறது? என்ன கேக்கலாம்?
3: போது
0: போது, மளிகை சாமான் லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
4: வணக்கம்,
0: மாதவரத்துல இருந்து நித்யா. என்ன நித்யா, தூங்கி எஞ்சி இப்பதான் பேசுறீங்களா?
4: இல்ல இல்ல, நல்லா சாப்பிட்டு வந்தேன்.
0: அப்படியே பேசுறீங்க. ஓகே, உங்களுக்கான ரேபிட் ஃபயர் 2.0 ரெடியா?
4: ரெடி.
0: சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய 5 பூக்கள்.
4: 5 பூக்களா?
0: சிவப்பு கலர்ல இருக்கும்.
4: செம்பருத்தி, ரோஸ், அப்புறம் வேற என்ன பூ சிவப்பு கலர்ல? கனகாம்பரம்.
0: பாதி பூ பேரை சொல்லிட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, சிவப்பு கலர்ல ஒரு 3 பூ 4 பூ தெரியவே பெரிய விஷயம். அவங்க ஆல்ரெடி 3 பேர் சொல்லிருக்காங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
5: கோபுரத்னம்.
0: புரியல சார்.
5: கோபுரத்னம்.
0: ரத்தினம் சார், உங்களுக்கான ரேபிட் ஃபயர் 2.0 ரெடியா?
5: கோபுரத்தினம்.
0: கோபுரத்தினம், போதுமா? உங்க பேரை கரெக்டா சொல்லிட்டேன். இப்ப நீங்க, நான் வந்து உங்களை பிரில்லியன்ட் சொல்லணும், அந்த மாதிரி நீங்க ஒன்னு சொல்லணும், சரியா?
5: அதான்
0: கலாய்க்கிறீங்களா இல்ல திட்டுறீங்களா, ரெண்டுமே சேர்ந்து கேக்குது எனக்கு. ஓகே, உங்களுக்கு ரேபிட் ஃபயர் 2.0 விளையாட ரெடியா? சொல்லுங்க பாப்போம். இந்த வானவில் இருக்குல்ல சார், வானவில். ஏழு கலர் தான் சார் இருக்கும், எல்லா கலரும் இருக்காது. அந்த 7 கலரை டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
5: சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, ஊதா,
0: வெள்ளை கலர். ஓகே சார்.
5: வெள்ளை கலர் இல்ல சொல்றீங்களா?
0: ஆமா சார், நல்லா பாக்குறேன் சார். என் பக்கத்திலே ரெயின்போ இருக்கு சார், ஒரு பார்டர் வரும். என்ன பண்றது, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நேரம் 4:23 ஆகியாச்சு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் ரேபிட் ஃபயர் 2.0 தான் விளையாடிட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் கால் பண்ணி பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்த நேர்கள் கால் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் எடுங்க. 0444-298-6 00-3-8-295-2-5-5-4 நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வில்லன் திரைப்படத்தில் இருந்து.
6: He's hot. Isn't he cute?
7: He's a gorgeous man.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
2: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
1: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
2: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
1: ஏன் இல்ல? நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
2: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
2: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: PM जय अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 4:31 ஆகிட்டு இருக்க நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில ரேபிட் ஃபயர் 2.0 தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த நேர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடையிலிருந்து சந்திரசேகர் இருக்கீங்க மேம்.
0: நலமா இருக்கிறேன் சந்திரசேகர். உங்களுக்கான ரேபிட் ஃபயர் 2.0 ரெடியா?
1: கண்டிப்பா ரெடியா கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க.
0: ஓகே, லேண்ட்லைன் போன் பயன்பாடு உள்ள 5 இடங்கள் மாட்டீங்களா?
1: ஆபீஸ்
0: ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்ல. என்ன ஆபீஸா? ஓகே ஓகே.
1: ஆமா, ஆபீஸ், வீடு, அப்புறமா டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறமா மால், அதுக்கப்புறமா வந்து ஐடி கம்பெனி.
0: அதாவது நீங்க சொன்னதுல ஒரு 3 கிட்ட எத்துக்கவே முடியல. வீட்டுல யாரு இப்ப லேண்ட்லைன் பயன்படுத்துறாங்க? உங்க வீட்டுல இருக்கா? ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இப்பலாம். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, ரேபிட் ஃபயர் 2.0 தான் விளையாடிட்டு இருக்கோம் நேர்களே. ஃபோன் எடுங்க 0944-298-0008-295-2054 நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நலம் பத்மா. உங்களுக்கான ரேபிட் ஃபயர் ரெடியா? ஓகே, இந்த வானவில்ல 7 கலர் இருக்கும்ல, 7 கலர், அது 7 கலரையும் வேகமா சொல்லுங்க.
2: வயலட், இண்டிகோ, ப்ளூ, ஆரஞ்சு, ரெட், ஜிஆர்
0: ஜிஆர்
2: ரெட். இன்னும் ஒண்ணு வேணும் இல்ல?
0: இன்னும் ரெண்டு வேணும்.
2: ரெண்டு வேணுமா? கிரீன் சொல்லிட்டேனா?
0: சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க.
2: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, ஏதோ ஒரு நேர் கால் பண்றாங்க, நம்ம எடுக்கிறதுக்குள்ள கட் பண்றாங்க, அது யாருன்னு தெரியல. வணக்கம்.
3: வணக்கம்.

0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன், உங்களுக்கான ரேபிட் ஃபயர் 2.0 ரெடியா?
1: சொல்லுங்க.
0: ஓகே, ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடிய 5 பொருட்கள் வேகமா சொல்லுங்க.
1: ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற 5 பொருட்கள் வந்து கீரை, பால், கரெக்ட் தானங்க, காய்கறி.
0: அதான் வேகமா சொல்லுங்க, அப்பதான் நான் கரெக்டா தப்பா சொல்லுவேன்.
1: ஆமா, இருங்க. எலுமிச்சம்பழம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம்
0: அதாவது கீரை, எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10 நாள் வச்சு அதுக்கப்புறம் செய்வீங்க.
1: எல்லாமே வைப்பாங்கல்ல, கீரை, காய்கறி, எலுமிச்சம்பழம், வெங்காயம், எல்லாம் தான் வரும்.
0: வெங்காயத்தை கூட ஃப்ரிட்ஜ் உள்ள வைப்பீங்களா? வெங்காயத்தை கூடயா?
1: இங்கவங்களாம் வைப்பாங்க.
0: ஐயோ, ரொம்ப டேஞ்சரஸ். நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
2: அலம்மா மேம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடவாக்கத்துல இருந்து சித்ரா மேம்.
0: சித்ரா, உங்களுக்கான ரேபிட் ஃபயர் 2.0 ரெடியா?
2: சொல்லுங்க மேம்.
0: நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடிய 5 பொருட்கள் வேகமா சொல்லுங்க.
2: 5 பொருள் வந்து பழம், பால், தயிர், காய்கறி,
0: நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? போதும் சார், எத்தனை வணக்கம். யார் இங்க இருந்து கால் பண்றீங்க?
3: புன்னமல்லி ஜி, போஜராஜன் பேசுறோமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: போஜராஜன் சார். உங்களுக்கு நான் வந்து ராபிட் ஃபயர் எல்லாம் விளையாடும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், சரியா? நம்ம வந்து ரேடியோல பேசுறோம் இல்லையா, அதனால நம்ம ரொம்ப கத்தணும்னு வைங்களேன், கேக்குறவங்களுக்கு பயமா, அதாவது எப்படி சொல்றது, அதிர்ச்சி ஆயிடும், சரியா?
3: ஏன்னா
0: எனக்கு அப்படிதான் ஆகுது, அதுக்காக சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, வரும்போதே கொஞ்சம் ஸ்லோவா பேசிட்டுவாங்க, சரியா? ஓகே சார். உங்களுக்கு என்ன ராபிட் ஃபைவ் 2.0 விளையாடலாமா? ரெடியா? ஓகே. இந்த டிராபிக் சிக்னல் எல்லாம் வண்டி நிப்பீங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு 5 விஷயங்கள் என்னென்னலாம் பாப்பீங்க டிராபிக்ல நின்னீங்கன்னா?
3: போலீஸ பாப்போம்.
0: ஓகே,
3: அப்புறம் காரு, பஸ், லாரி.
0: அதான் முக்கியமா டிராபிக் சிக்னலே மறந்துடுறது. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து கார்த்திக். ஆல்ரெடி விளையாட்டு விளையாடி இருக்கீங்களா கார்த்திக்?
3: நன்றி கால் பண்ணதுக்கு.
0: நேர்களே, நீங்க எல்லாம் ராபிட் ஃபயர் விளையாடுறீங்க, அதை ராபிட் ஃபயர்னா நீங்க வேகமா பதில் சொல்லணும், அதுதான் ராபிட் ஃபயர்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அதனால வேகமா பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக கேட்டு வந்தெல்லாம் தில்லாலங்கடி திரைப்படத்தில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 101.4.

0: பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: நான்கு மணி 41 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்க நேர்களே, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில ராபிட் ஃபயர் 2.0 தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த நேர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: எனக்கு வேற இது
2: என்ன குடுக்கறது? இப்படி வந்து கேக்குறீங்களே. அடுப்படியில இருக்க ஜாமா அஞ்சு சொல்லுங்க.
3: அஞ்சு சொல்லவா? சிலிண்டர், அரிசி, அதுக்கப்புறம் இது
2: வேகமா சொல்லணும். என்ன அதையும் இவ்வளவு ஸ்லோவா சொல்றீங்க?
3: கடுகு, சீரகம், மிளகு.
2: போது போது போதும், எல்லாம் அடுப்படியில நீங்க வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப கியூட்டா அடுத்த வாட்டி கால் பண்ணி, மேடம் நான் லவ் ஆயிட்டேன், இந்த வாட்டியாவது என்ன பாஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லி அவங்களே ஒரு கேள்வி கிட்ட அவங்களே பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, வணக்கம். குத்தாலாந்து குமரன் டைலர் பேசுறேன்.
2: குமரன், கரெக்டா?
4: குமரன், குமரன்,
2: குமரன். என்ன ஒரே ரொம்ப சத்தமா இருக்கு குமரன்,
4: புரியல?
2: ரொம்ப சத்தமா இருக்கே, நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்க
4: மாட்டேதே.
2: சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், காஞ்சிபுரம்.
2: காஞ்சிபுரத்துல இருந்து?
5: பூங்கோதை. பூங்கோதை மேடம்.
2: பூங்கோதை.
5: ஆமா மேடம்.
2: ஓகே, உங்களுக்காக உங்க பேருக்கு ஏத்த மாதிரியே ஒரு கேள்வி கேட்க போறேன். ரெடியா? பூக்கள் அதிகம் இருக்கக்கூடிய, பூக்கள் பயன்பாடு இருக்கக்கூடிய ஐந்து இடங்கள்.
5: கல்யாண மண்டபம், கோயில்,
2: ஹலோ, பூ கடைங்க. அதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் யோசிச்சு சொல்றீங்க, வேகமா சொல்லணும். ரொம்ப ஈஸி தானே?
5: அடுத்து தெரியல மேடம்.
2: தெரியல மேடம், ரெண்டு தான் ஞாபகம் வந்தது. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம். வணக்கம் ரெயின்போ.
6: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
6: அன்பான அன்புத்தோரிக்கு இனிய மாலை வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
2: ஆண்டனி, உங்களுக்கான ராபிட் ஃபயர் ரெடியா?
6: சகோதரி பிடிக்குங்களே, பெரிய பாடா போகுது சகோதரனுக்கு.
2: காலுக்கு பிடிக்க முடியுமா? அதுல
6: ஆமா.
2: ஓகே ஓகே,
6: நான் 4 o'clock லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப கிடைத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, அதற்காக நன்றியும் கூட.
2: ஓகே, சாரி.
6: நல்லா கேளு,
2: நீங்களா சொல்லுங்க. பூக்கள் பயன்பாடு இருக்கக்கூடிய ஐந்து இடங்கள் அத

0: சொல்லுங்க.
1: பூக்கடை, ஆலய
0: வழிபாடுகள், கோவில், ஓகே,
1: கோவில்கள், திருமண வீடுகள், திருமண வீடுகள்,
0: விடுங்க சார், முடியல என்னால வேகமா சொல்லணும்.
1: திருமண வீடுகள், பிறந்தநாள் வீடு, அதுலயும் பூக்கள் பறந்து செலிப்ரேஷன்
0: பண்ணுவாங்க. வீட்லயா? நேர்களே, நான் ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டுட்டே போற, பூக்கள் பயன்பாடு இருக்கக்கூடிய ஐந்து இடங்கள் என்ன அப்படின்றத கேட்டிருக்கீங்க. நீங்க கண்டிப்பா யோசிச்சு அடுத்த காலர் வந்து அஞ்சையும் வேகமா சொல்லணும். ஓகேவா? நம்ம நிகழ்ச்சியோடைய அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 4:50 ஆகியாச்சு. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேபிட் ஃபைவ் 2.0 எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. ரேபிட் ஃபைவ் 2.0 அடுத்தடுத்த காலர்ஸ் யார் யாரெல்லாம் கேட்கறாங்க பார்த்துடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? பூக்கள் பயன்பாடு இருக்கக்கூடிய 5 இடங்கள்
1: கேட்டிருந்தேன்,
0: சொல்லுங்க.
1: பூக்கடை,
0: பூக்கடை,
1: கோவில், கோவில் உற்சவர், சுவாமி உற்சவர்கள்
0: எல்லாம் கோவில், கோவில்னாலே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது
1: ஊட்டி ஃப்ளவர் ஷோ.
0: சரி, ஓகே, சூப்பர்.
1: கண்காட்சி, பூக்கள் கண்காட்சி.
0: அதாவது நான் இந்த நிகழ்ச்சிக்கு ரேபிட் ஃபயர் வைக்கிறது பதிலாக ஸ்லோ ஃபயர்னு வச்சுட்டு போயிடலாம் போல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா பதில் சொல்றீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம்
0: வணக்கம். யாருமே சொல்ல மாட்டாங்க சார், நீங்களா சொல்லுங்க. பூக்கள் பயன்பாடு உள்ள 5 இடங்கள்.
2: பூந்தோட்டம், ஒன்னு பூந்தோட்டம், ரெண்டாவது பூ கூடை, மூணாவது பூக்கடை, நாலாவது ஆலயம், அஞ்சாவது திருமண வீடு,
0: ஆறாவது
2: பெண்கள்.
0: போது போது போது சார், போதும். பெண்கள் தலைய கூட ஒரு இடமா ஆக்கிவிட்டீங்க நீங்க. ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
3: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஓகே,
3: தலைப்புலாம் அருமையா இருக்குது.
0: அருமையா இருக்கா? ஓகே, சூப்பரா
3: சொல்லுங்க மேடம். சின்னதா சொல்லுங்க மேடம்.
0: இல்ல ஏதோ சொல்ல வந்தீங்களே, சூப்பரான்னு
3: சொல்லுங்க மேடம்.
0: என்ன ஏதாவது புகழ்ந்தீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் கொடுப்பேன். ஓகே, உங்களுக்கான ரேபிட் ஃபயர் 2.0 ரெடியா?
3: சொல்லுங்க சொல்லுங்க மேடம்.
0: இந்த மைக் இருக்குல்ல, மைக்,
3: மைக்கா?
0: அந்த மைக் பயன்பாடு இருக்கக்கூடிய 5 இடங்கள்.
3: மைக் பேசுறது, மைக்.
0: ஆமா ஆமா, பேசுற மைக்.
3: அதோ மேடம்.
0: பேசுற மைக். ஆமா, நான் கூட பேசுறேனே அந்த மைக் தான். 5 இடங்கள்.
3: மைக் பேசுறது மேடம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? வணக்கம்.
4: ராஜு விக்ரமன்.
0: ராஜு,
4: ராஜ விக்ரமன்,
0: ராஜ விக்ரமன். உங்களுக்கான ரேபிட் ஃபைவ் 2.0 ரெடியா?
4: ஹலோ
0: ஹலோ. ஓகே, வணக்கம்.
5: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? பயன்பாடு இருக்கக்கூடிய 5 இடங்கள்.
5: அரசியல் மேடை. அப்புறம் வந்து நீங்களே இப்ப மைக் முன்னாடிதான் உட்கார்ந்து பேசுறீங்க, ரேடியோ ஸ்டேஷன்.
0: சூப்பர். அடுத்தது,
5: அடுத்து வந்து இந்த போலீஸ் பூத் எல்லாம் இருக்கு, டிராபிக் எல்லாம் கிளியர் பண்றது.
0: அது மைக்கா யூஸ் பண்ணுவாங்க அவங்க?
5: மைக் யூஸ் பண்ணி அந்த வண்டி நம்பர் சொல்லி தள்ளு.
0: அது மைக் கிடையாது, அது மைக் கிடையாது, அது வேற வேற வேற சொல்லுங்க.
5: ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன்.
0: சூப்பர்.
5: ரயில்வே ஸ்டேஷன். அப்புறம் வந்து டிவி சேனல்ஸ்ல,
0: டிவி சேனல்ஸ்ல இன்டர்வியூ எடுப்பாங்களே மைக் வச்சு. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.

கடைசி வந்த காலர் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சொன்னாலும் இந்த அழகாக சொல்லிட்டாங்க. நிறைய பேர் எனக்கு ரேபிட் ஃபயர் 2.0 ரொம்ப அழகாக விளாட்னீங்க, சில பேர் ரொம்ப ஃபன் பண்ணிட்டீங்க, சில பேர் வந்து என்னை வந்து டார்ச்சரே பண்ணிட்டீங்க, அதனால ஆகிட்டீங்க. ஸோ நேர்களே, இன்னும் மீண்டும் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷினோபரோஷன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மன்னேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

கேட்டுட்ருக்கேன் அனைத்து நேர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்கிறது. நான் யானி நேரம் 5:03 ஆயிட்டுருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைக்கி நம்ம ரெயின்போ மேடையில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பருவங்கள் வந்து இருக்கும், ஒரு ஒரு காலகட்டம் இருக்குமான சில பருவங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த எப்போல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய அந்த ஒரு பருவத்தை வந்து ஞாபகப்படுத்தும். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு சில இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்தோன்னா நமக்கு அந்த வயசு ஞாபகம் வரும், அங்கே பண்ண எல்லா விஷயமும் ஸ்கூல் ஞாபகம் வரும். அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த காலேஜ் ஞாபகம் வரும். அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு ஒரு காலகட்டத்தையும் உங்களுடைய ஒரு ஒரு காலகட்டத்தையும் இல்லை உங்களுடைய ஒரு ஒரு பருவங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தை பார்த்தனா போதும் எனக்கு வந்து அப்படியே நான் டோட்டலாக வந்து என்னோடய ஸ்கூல் டைமுக்கு போயிடுவேன், இல்லை காலேஜ் டைமுக்கு போவேன், இல்லை என்னோடய ஒர்க் பண்ணுற அந்த டைமில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த காலகட்டத்தை நினைவுபடுத்துகிற ஒரு திரைப்படம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க?

அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பேச போறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு திரைப்படம் இருக்குல்ல. இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்கூல் டைமில் வந்து நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படியே நான் ஸ்கூலில் இருந்த எல்லா ஞாபகம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் இப்படி வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை கல்லூரி படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் வந்து அது ஞாபகம் வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி உங்களோட ஒரு ஒரு பருவத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த படங்களை திரைப்படங்களை நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பேச வேண்டிய எண்கள் 2 9 8 6 0 0 3 8 2 9 5 2 0 5 5 4 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக கண்டு கொண்டேன் திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் மகாலட்சுமி அவரோட குரல்களில் வைரம்பத்தோட வரிகளில் ஏ ரஹ்மானோடைய இசையில் பாடல் மாதிரி இருக்குது. கேட்டு நேந்திரங்கள் ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே செமதோட.

0: மணி 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் அதாவது ஒவ்வொரு பருவங்களையும் ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு திரைப்படம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஒரு திரைப்படத்தை பார்த்தா போதும் எனக்கு அப்படியே சின்ன வயசு ஞாபகம் வந்துடும், இல்ல கல்லூரி ஞாபகம் வரும், இல்ல என்னுடைய இளமை கால ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களோட அந்த காலங்கள் உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வரும், எந்த திரைப்படத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6000-3-8, 298-5205-54 அப்படிங்கிற எண்களுக்கு. நிகழ்ச்சியோட முதல் காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க யாழினி மேம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க சார்.
1: எந்த படத்தை பார்த்தா ஞாபகம் வரும் உங்களுடைய ஸ்கூல் டேஸ், நீங்க கரெக்டா மேம்?
0: ஆமா, எந்த ஸ்கூல் டேஸ் இல்ல உங்களோட காலேஜ் டேஸ் எதுவா இருந்தாலும் இந்த ஒரு படத்தை பார்த்தனா உங்களுக்கு எனக்கு வந்து அந்த ஒரு காலகட்டம் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி.
1: என்னுடைய இந்த ஸ்கூல் டேஸ் வந்து இந்த ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற ஒரு படம் பார்க்கும் பொழுது ஞாபகம் மட்டும் மேம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அது என்னமா தெரியல மேம், அந்த கிராமம் அந்த ஒரு விஷயம் அதெல்லாம் வரும்ல, அந்த ஞாபகம் வருது அந்த படம் பார்க்கும் பொழுது. ஏதோ என்னோட லைஃப் டிராவல் பண்ணி, ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த கிராமத்துலதான் ஒரு 2-3 இயர்ஸ் இருந்த என்னுடைய சின்ன வயசுல சொல்ல வரேன், யூகேஜி ஃபர்ஸ்ட் வரைக்கும். அது பார்க்கும் பொழுது அந்த ஸ்கூல்ல அந்த டிங் டிங் மணி அடிப்பாங்க, அது அந்த மாதிரியான நினைவுகள் எல்லாம் வரும். அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஆலமரத்துக்கு கீழே விளையாடின ஞாபகங்கள் அதெல்லாம் வரும். சோ அந்த ஆட்டோகிராஃப் படத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் இதயம் பிசைவது போல இருக்கும். அந்த ஒரு நினைவுகள்லாம் அந்த அந்த காலத்துக்கே டிராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் யாழினி மேம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ.
0: ஓகே, அடுத்த நிதி யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சார்.
2: அது இந்த பசங்க படத்தை பார்த்தா எனக்கு நான் சேதுபதி மேல்நிலை பள்ளியில படித்த ஞாபகங்கள் வரும் மேடம்.
0: ஓகே சார், சூப்பர் சூப்பர்.
2: அமைஞ்சிட்டாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க, எனக்கு வந்து நல்ல ஒரு உறுதுணையா இருந்தாங்க.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யாரும் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
3: குட் ஈவினிங், ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேங்க மேம். பேச முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், பேசிடலாம் உங்ககிட்ட.
0: சூப்பர் சூப்பர் மேம்.
3: எனக்கு வந்து பூவே பூச்சோடவா அந்த படம் பார்க்கும் போது எங்க பாட்டி எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பாட்டி பேத்திங்களுக்கு வெயிட் பண்ற மாதிரி அந்த படம் ஞாபகம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
3: சுத்தி சுத்தி வருவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அப்ப நாங்க அந்த சைக்கிள்ல அந்த மாதிரி எல்லாம் சுத்திட்டு சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதான்னு பாடிக்கிட்டு எல்லாம் சுத்திட்டு வருவோம். அந்த பாட்டு அந்த படம் அதெல்லாம் ஞாபகம் வருதுங்க மேம்.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி மேம் கால்
3: பண்ணதுக்கு.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், சென்னை பெருமுல இருந்து வள்ளி பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க மேம்.
4: வாட்டர் விட்டுவே இல்லைங்க படம், அந்த படம் நாளைக்கு பச்ச சயின்ஸ் பத்து பப்ளிக், நாளைக்கு பச்ச பப்ளிக் பத்து சயின்ஸ்.
0: புரியுது புரியுது.
4: அந்த நேரத்துக்கு 10th தியேட்டருக்கு எங்க வச்சு மாமிலாம் போனாங்களா, நான் வரலன்னா கேக்கல, புக்கே தூக்கின்னு போயிட்டேன்
0: தியேட்டர்ல போய் படிச்சீங்களா?
4: அது புக்கே எடுத்து படிக்கிறேன்.
0: இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
4: சயின்ஸ் பப்ளிக் உருது, நீ நைட்ல உட்காந்து படிச்சுக்க உருண்டு கூட்டு.

0: போயிட்டாங்க, எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. என்ன எனக்கு மனசு வரல, நானும் கூட
1: போயிட்டேன்.
0: இப்ப எப்போ அந்த படம் பார்த்தாலும்
1: ஞாபகம். சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றி மேம். ஓகே, நீங்களும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம், பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் உங்களுக்காக தென்னாலி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சாதனா சர்க்கமோட குரல்களில், பாவஜெயினுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. ஏ ரஹ்மானோட இசையில கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இயலாம் இப்போ மிஸ் சமதுல.
2: என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையாள்தள, என்ன சொல்லி என்ன

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஒவ்வொரு காலகட்டத்தையும் நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு திரைப்படம் அப்படின்னா நீங்க எது சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். நிகழ்ச்சியில அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாரெங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
3: திருப்பத்தூர் மாவட்டம் ஜங்காலபுரம். என்னமா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு?
2: அதாவது உங்களுடைய ஒரு ஒரு காலகட்டத்தை நினைவுபடுத்துகிற மாதிரியான திரைப்படம்னா நீங்க எதை சொல்வீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன்.
3: அப்படிங்களா? அதாவது வந்து காசேதான் கடவுளடான்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுல ஒரு பாட்டு, காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாடா.
2: ஓகே, அந்த படம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருமா? ஓகே, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
2: வணக்கம், பேசுறீங்க?
4: ராஜலட்சுமி மேடம் பேசுறேன்.
2: சொல்லுங்க மேம்.
4: எனக்கு வந்து அந்த அழகி இன்ட்டு ஒரு சினிமா, அதுல வந்து ஹீரோவா வரமா பார்த்திபன்ங்கிறவர் வருவாரு, வேற ஒரு அம்மா வந்து புதுசா உள்ளவங்க அவங்க. அந்த சினிமாவில வந்து என்னன்னா, இந்த ஸ்கூலுக்கு போறப்ப அந்த கண்ணி பழத்தை பறிச்சு சாப்பிடுறது, அந்த அந்த பாலை எடுத்து எல்லாம் செவத்துல எழுதுறது, அத மாதிரி நான் படிக்கும்போது திருவாரூர்ல படிச்சப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த கோயில்ல போய் கைய வச்சு பாப்போம், ரெண்டு கையும் ஒண்ணு சேர்ந்துட்டுன்னா நம்ம பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சாமிக்கு பக்கத்துல கைய வச்சுட்டு பாக்குறது. அந்த சினிமாவை பார்க்கும்போது அது மாதிரி அந்த பசங்க பண்ணினதெல்லாம் அந்த ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி அந்த சுந்தரகாண்டம்ங்கிற சினிமாவிலையும் பாக்யராஜ் ஏதோ ஒரு பொண்ணு நடிச்சிருக்கும், பானுப்பிரியா. இன்னொன்னு, இந்த காலேஜுக்கு வர்றப்ப அது வாத்தியார் இது பண்றது மாதிரி வந்தெல்லாம் இது பண்ணும். அதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சின்ன வயசுல என்னென்ன பண்ணினதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வரும், ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்பொழுது.
2: ஓகே மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
5: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
2: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
5: அடையாளமேட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
5: மேடம், எனக்கு பிடிச்ச படம் எங்கள் வீட்டு பிள்ளை. அதுல ஒரு சீன் வந்து எம்ஜிஆர் ஃபுல்லா வெட்டு வெட்டு வெட்டு வெட்டு.
2: நான் சீன் கேக்கல சார், நான் சீன் கேக்கல. ஓகே, நான் சீன் கேட்டுட்டு இல்ல, என்ன படம் மட்டும் கேக்குறேன். அது பண்ணா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு.
5: அதான் எங்க வீட்டு பிள்ளை, அந்த படம் பார்த்தா தான் ஞாபகம் வரும் மேடம்.
2: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
6: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
2: மாலினி தேவி மேம், சொல்லுங்க மேம்.
6: எனக்கு இந்த களவாணி படம் வருது பாத்தீங்களா?
2: ஆமா,
6: அதுல வந்து ஓவியா அந்த சைக்கிள்ல போய் இந்த பயக்காலத்து

0: தான் ஸ்கூலுக்கு போவாங்க. அப்படிதான் நாங்க போவோம். அந்த நெல் எல்லாம் பறிச்சுட்டு வருவோம். எனக்கு அந்த
1: ஓகே.
0: நன்றி.
1: செப்பு கல்லு சீரழக சின்ன சம்பவம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரமா 5:31 ஆயிட்டு ரெயின்போ மேடம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, சோ நீங்க எல்லாருக்கும் நேர் யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ, வணக்கம்மா.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திருப்பாச்சூர்லேருந்து எட்டயபுரம் சேவை பேசுறேன். தலைப்பு என்னம்மா? நான் இப்பதான் ரேடியோ கரண்ட் எல்லாம் இப்பதான் வந்துச்சு.
2: அதாவது உங்களோட ஒரு ஒரு காலகட்டத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு திரைப்படம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க அப்படின்னு கேட்டேன்.
3: நான் வந்து மறக்க முடியுமா சொல்லுவோமா?
2: ஓகே,
3: அது அந்த ஆமா, எனக்கு அது எனக்கு அம்மா கிடையாது, அப்பாதான் வளர்த்தாரு. அதனால நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு. அந்த அக்கா எங்க அக்கா தான் என்ன பாத்துருந்தது. அந்த படத்தை பார்த்து எனக்கு அதுதான் ஞாபகம், அந்த சிறு வயசுல இருந்து அது எப்படி இருந்தது அந்த அதான் எனக்கு இருக்குமா.
2: சூப்பர் சார், நன்றி நன்றி. கால் பண்ணுங்க. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: மேடம்
2: சொல்லுங்க. மேம்
4: அதாவது
2: உங்களோட ஒரு காலக்கட்டத்தை ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு திரைப்படம்.
4: திரைப்படமா? திரைப்பாட்டு சொல்லணும்.
2: ஆமா,
4: எனக்கு வந்து பாசமலர் படமா. அத வந்து சிவாஜி அவங்க அண்ணன் தங்கச்சி பாசமா அந்த படமா.
2: ஓகே, நன்றி நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாரு பாக்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்,
2: யாருங்க பேசுறீங்க?
5: இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாவட்டம் இருந்து ஆட்டோ துரை பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
5: எனக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு 8-9 வயசு இருக்கும். நான் குடும்பத்தோட ட்ரெயின்ல போகும்போது குடியிருந்த கோயில் படம் பார்த்தேன், எனக்கு அந்த நினைப்பு வந்துடும். அதுல தண்ணி பிடிக்க போகும்போது குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாம் தெரிஞ்சிடுவாங்க. ஆனா நான் பிரியல, நான் அடுத்த ஸ்டேஷன்ல ஏறி
2: மதுஸ்ரீயோட குரல்களை, யுகபாரதியினுடைய வரிகளை, அப்புறமா தீனாவினுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: நீடமாய் மணி 38 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ மேடம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு ஒரு காலகட்டத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு திரைப்படம். இது திரைப்படம் பார்த்தா எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். அடுத்து நேர் யாரைங்க வந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: தேவிகா பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்க மேம்.
1: எனக்கு வந்து வைதை காத்திருந்தால், அதே மாதிரி முந்தானம் முடிச்சு, சின்ன பசங்க நாங்க, அதுல வந்து எல்லாரும் சின்ன பசங்களை கூட வச்சு விளையாடினு இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது பாட்டு கூட பாடுவாங்களே, என்ன மனமுள்ள பொண்ணு, அது இல்ல இந்த பாட்டு, நாம் பிடிச்ச மாப்பிள்ளதான், நாடறிஞ்ச மன்மதன் தான், நாம் போடுற கோட்டுக்குள்ள, அந்த மாதிரி பசங்க கூடவே விளையாடி விளையாடிக்கின்னு இருப்பேன். அந்த படத்தை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு அந்த

0: வரும்.
1: சூப்பர் மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
0: நன்றி நன்றி.
1: அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இருக்கீங்க? யாரு இங்க பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார்.
2: நாங்க எல்லாம் வந்து ஒரு 12 பேர் அப்படியே தொடர்ச்சி பாட்டா படம் பார்த்தோம் மேடம். அப்ப வந்து அந்த பொங்கல் டைம் அது, அந்த இது வந்து ஞாபகத்துக்கு வரும். அது போக வந்து சின்ன பிள்ளைகள கஷ்டப்பட்டு எல்லாம் அந்த இதுல யோசிச்சுக்கோ
1: மேடம். ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக. ஃப்ரீடம் திரைப்படத்திலிருந்து சோனு நிகம் அண்ட் ஸ்வேதாவோட குரல்களை, நாமத்துக்குமாரனுடைய வரிகளை, ஜி வி பிரகாஷ்குமாரனுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: நீரமாய மணி 45 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ மாடி கேட்டு இருக்கீங்க. நீங்க சில அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா.
0: வணக்கம் சார். யார்
1: வணக்கம். டேங்க் பண்றோட சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சார்.
1: பட்டணத்தில் பூதம் மறக்க முடியாத படமா எனக்கு.
0: சூப்பர் சார். ஓகே சார். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றிமா நன்றிமா.
0: ஓகே. நீங்களும் நிகழ்ச்சி கால் பண்ணணும் பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2960003828295055454 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் அண்ட் மதுமிதாவோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நினைந்திருங்கள்.

0: நேரம் 5 மணி 51 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் ரெயின்போ மேடம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு ஒரு காலகட்டத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நான் திரைப்படங்கள் கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம், கேட்குதாம ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்கள் சார்.
1: ஞானவழி படம் பார்த்தோன்னே நண்பர்கள் பிரிஞ்சு போய் சந்தித்தோன்னு ஞானவழி படம் ஞாபகம் வரும். அப்புறம் வந்து மார்க் கம்மியாக வாங்குவோம், டிஜே கம்மியாக போட்டுருவாங்களே, நாகேஷ் ஒரு படத்தில் பரிசு வாங்குவாங்கல்ல, அது ஞாபகம் வந்துடும் மேடம். எவ்வளோ குறைகள் இருக்கோ கழிச்சிக்கணும், அது மாதிரி எவ்வளோ தப்பு இருக்கோ கழிச்சிக்கணும் சார், ஆச்சாரிக்கிட்ட சொல்லுவேன்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார்.
2: மேடம் இது ராணிக்கு சொல்லுங்க.
0: அதாவது உங்களோட ஒரு ஒரு காலகட்டத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு படம் கேட்டுட்ருக்கேன்.
2: என்னுடைய காலகட்டத்தை ஞாபகப்படுத்தணும்டா, இந்த அந்த எம்கும் அந்த இது மேடம், அந்த இதுல எம்மகன் படம் வரும் இல்லையா, அந்த படம் மேடம். அவங்க அப்பா கிட்டலாம் அன்னாடி வந்து அடிச்சு கட்டிக்கிட்டு இருப்பாரு, அந்த மாதிரிதான் மேடம். முன்னாடிலாம் அப்படி இருந்துச்சு, அந்த படம் தான் எங்களுக்கு ஞாபகத்துல வருது மேடம், முன்னாடி உள்ள காலகட்டத்துல எல்லாம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
2: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
0: ரெயின்போ மேடம் கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எந்தெந்த டாபிக் பற்றி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒரு ஒரு காலகட்டத்தையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு திரைப்படம். இந்த ஒரு திரைப்படத்தை பார்த்தா என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் அப்படியே எனக்கு மனசில் வந்துடும், அதே மாதிரி என்னுடைய கல்லூரி காலங்களுடைய ஞாபகம் அப்படியே மனசில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஞாபகப்படுத்துகிற திரைப்படங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணி அவங்களுடைய அந்த காலகட்டங்களை நினைவுப்படுத்துகிற மாதிரி நிறைய திரைப்படங்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து என்னுடைய சில நானும் ஒரு திரைப்படம் சொல்லணும் இல்லையா, ஸோ வந்து சொல்லலாம் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்து இந்த ஹோம் அலோன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். ஸோ அந்த படம் நான் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என்னோடய சின்ன வயசு ஞாபகம் அப்படியே வந்துட்டு எப்போவுமே இருக்காது. வந்து என்னுடைய கசின் கூட சேர்ந்து பார்க்குற அந்த ஒரு காலகட்டம் வந்து எப்பவுமே எனக்கு ஞாபகம் வரும். அதனால் இன்றைக்குமே சரி, போரே அடிக்காமல் எத்தனை முறை பார்த்தாலும் சரி, அது வந்து எப்பவுமே பார்த்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு படம். ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு நினைவுகள் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நினைவுகள் இல்லையா. ஸோ ரொம்பவே நன்றி நேயர்கள் கால் பண்ண அனைத்து நேயர்களுக்குமே. மீண்டும் ஒரு முறை இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் வேற ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக காதல் வைரஸ் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அண்ட் ஹரிணியோட குரல்களில் வாலினுடைய வரிகளில் ஏராகமனோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும்

மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குறை கூறியிருக்கிறார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். மிஃபெல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கொன்சலோ இஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த், தருண் மனப்பலி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஹவ் ஆர் யூ சார்?
1: யா ஓகே. டெய்லி விசேஷம், டெய்லி பண்டிகை, பிரசவ வைராக்கியம் எவ்ரிடே, பிரசவ வைராக்கியம் எவ்ரிடே, தட்ஸ் தி ஐடியா. லெட் கிரியேட்டிவிட்டி ப்ரிவைல்.
0: ஓகே, தேங்க் யூ ஃபார் தட். வாட் கேன் ஐ ப்ளே ஃபார் யூ சார்?
1: தி ஃபைனல் கவுண்டவுன்.
0: ஃபைனல் கவுண்டவுன். ஓகே, தேங்க் யூ ஃபார் காலிங். ஐ ஹேவ் ஒன் மோர் காலர். குட் ஈவினிங்.
2: குட் ஈவினிங் ஷிவாலி.
0: ஹாய், ஹூஸ் காலிங்?
2: ஐ அம் கௌதம்.
0: ஹாய் கௌதம், ஹவ் ஆர் யூ?
2: I'm fine, how are you?
0: Very well, thank you for asking. Tell me a little something about yourself, Gautam.
2: Well, I'm a student studying 10th standard.
0: Wonderful. And all the best for your...
2: Thank you.
0: forthcoming.
2: Today I've done my examination.
0: Oh, wow, congratulations. I hope it went well.
2: Yeah.
0: Okay. What can I play for you, Gautam?
2: Love Me Not.
0: Love Me Not. Okay. Let me just quickly run my system just in case I don't have the track. Love Me Not. And in case if I don't have that, what can I play for you?
2: Let me think. See You Again by Wiz Khalifa and Charlie Puth.
0: Okay, See You Again I can definitely do. All right, thank you for calling, Gautam.
2: Bye.
0: Bye-bye. So that was Gautam, and with that what we will do is get into the first track of the evening. This is a lovely number by Apache Indian. This one is called Boom Shakalak. I hope you enjoy this.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் சொல்லுது. நான் யானி நேரம் 7:01 ஆயிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டு. இந்த ஒரு மணி நேரம் உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய மொபைல் எடுத்து 298-6000-38 298-5054 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சமான பாடலை ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக காத்துட்டு இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக 7 அறிவு திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இயலாமே எப்போ மிஸ் சமதோல.

0: நேரம் 7:08 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி நம்மளோட முதல் காலர் தன்னோட விருப்ப பாடல யார் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மேடம், நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியார் நகர் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: மேடம், எனக்கு திரைப்படம் பார்த்தீங்கன்னா கோச்சடையான், பாடல் பார்த்தீங்கன்னா மணப்பெண் சத்தியம் சத்தியம் ஒரு பாடல் அந்த பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய்
1: பண்ணுங்க. நன்றி.
0: ஓகே, அவருக்காகவும் உங்களுக்காகவும் அந்த கோச்சடையான் திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: நிறம் ஏழு மணி 13 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சில இடத்துல நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ
1: மேடம். கலா கிருஷ்ணன் மேடம்
0: சொல்லுங்க. கலா மேம், என்ன பாடல் வேணும்?
1: செம்பருத்தி படம்.
0: ஓகே,
1: அந்த பாட்டு வந்து பட்டு தூவல் மெத்து பாட்டு.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 7:17 ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. நீங்க சில அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் தற்சமயம் குருவாயூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து நாடோடி தென்றல்.
0: ஓகே,
1: பாடல் வந்து மணிய மணிக்குயிலே.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்க கேட்டேன்.
1: நன்றி மேடம், தேங்க்யூ மேடம்,
0: நன்றி.
2: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: நேரம் 7:24 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. எனக்கு சில நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஐயோ வணக்கம் மேம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கிலிருந்து மாதப்பன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் பேர் நீயா.
0: ஓகே.
1: உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை சாங்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: தேங்க்யூ.

0: நேரம் 7:30 ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருக்கும் நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: நான் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாசலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து பொன்னூஞ்சல் மேடம்.
0: ஓகே,
1: அதுல ஆகாய பந்தல்ல பொன்னூஞ்சல் ஆடுதமான பாடல் வேணும் மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஒரே மணி 34 நிமிஷமாக இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. நீங்கள் எல்லாத்து நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யாரைங்க
1: பேசுகிறீங்க? நல்லா இருங்க.
0: நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க சார்.
1: குடும்ப தலைவன் படம் வந்து பாடல் வந்து திருமணமா திருமணமா தெரு கோடிலே ஊர்கோலமா, நல்ல பாடல் மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டேன் சார். பண்ணுங்க.

0: நேரம் 7:43 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு சில அடுத்த பாடல் தமிழ் விருப்ப பாடலாம் எந்த நேரம் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க வந்து பேசுறீங்க?
1: புத்தூர்லேருந்து கல்யாணத்துக்கு பேசுகிறேங்க மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த பாசமலர் படத்துலேருந்து பாட்டு வந்து கேட்டேன், அந்த பாட்டு.
0: ஓகே சார், உங்களுக்கு
1: ஒளிபரப்பு நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே சார், கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்டேன்.
1: தேங்க்யூ.

0: 7:47 ஆயிருக்கு. ரெயின்போ சார் பாக்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சி. எல்லாத்து நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் இங்க பேசுறீங்க?
1: சொல்லுங்க
0: சார், என்ன பாடல் வேணும்?
1: நல்லா
0: இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நல்லா அருமையான பாடல் பாசமலர்ல போட்டீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி எனக்கு வந்து எங்கள் வீட்டு பிள்ளைகள் இருந்து போடுங்க மேடம்.
0: என்ன பாடல்?
1: அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் எவரும் விரும்ப மாட்டார். அந்த பாடல் ஒளிபரங்க அனைத்து நேயர்களுக்கும் உங்களுக்கும்.
0: ஓகே சார், நன்றி நன்றி நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 7:53 நிமிஷம் ஆச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைவு கலராக யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளியெழுந்த கோயில் படம்.
0: சரி.
1: பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம் அந்த பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்கு அந்த பாடல் வந்துட்டு.
1: நன்றி,
0: என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இனிமேல் வந்து நிறைய நேர்கள் வந்து சில பேர் வந்து உங்களோட பாடல் கேட்க முடியாமல் போயிருக்கலாம். டோன்ட் வரி, திரும்ப உங்களுக்கு டெய்லி வந்து 7 to 8 உங்களுக்கு வந்து இந்த ரெயின்போ சாட் பாக்ஸ் இருக்குது, அதில் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடலாக கேட்கலாம். ஸோ இன்றைக்கி கால் பண்ணி கேட்ட எல்லாரும் நேர்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைவு பாடலாக கூடிய இந்த கோயில் படத்துலேருந்து பாடல் வந்துட்டு கேட்டு நேதருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலந்தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி இணையப்பக்கத்தில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர்

கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 1,20,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நில வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும் பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும் பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கென சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவேக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி மற்றும் அருந்ததியும் ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் அங்குஷ் நரேந்தர் மற்றும் சச்சின் சிவாஜும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் மெஃபல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா ஈக்வடாரின் கோன்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மன்னேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் சொல்வது நான் யாழி. நேரம் 9:01 ஆயிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி. உங்களுக்காக நிறைய நீங்கள் கேட்டு ரசித்த பாடல்கள் வரப்போகுது. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக உள்ளத்தை அளித்த திரைப்படத்திலிருந்து மனோன் சுஜாதாவோட குரல்களில் பழனி பாரதியினுடைய வரிகளில் சிற்பியினுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நினைத்திருங்கள்.

நேரம் 9:06 ஆயிருக்கு. ரெயின்புராங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் சிலர்த்து பாடல் உங்களுக்காக சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவோட குரல்கள் இளையராஜாவினுடைய இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

குமரசன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 9:16 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக தடையும் திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதாவோட குரலில் தேவாவினுடைய இசையில் பாடல் வந்துருக்கு, கேட்டு நேர்ந்திருங்கள்.

ஹரிஹரன் அண்ட் அனுராதா ஸ்ரீராமோட வாய்ஸில் தேவாவினுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 9:28. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கல்கி திரைப்படத்திலிருந்து சுஜாதாவோட குரலை தேவாவினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நின்றுங்கள்.

வான்மதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 9:38 ஆயிட்டு ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவோட குரல்களில் அறிவுமதியினுடைய வரிகளை இளையராஜாவினுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

சுந்தர புருஷன் திரைப்படத்தில் பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 9:48 ஆயிருக்க ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக திருப்பாசி திரைப்படத்தில் இருந்து ஹரிஷ், ராகவேந்திரா, உமா ரமணோட குரல்களில் பாடல் வந்துட்டே கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 9:54 ஆயாச்சு. நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக சுக்ரன் திரைப்படத்திலிருந்து சுபாசேகர் விஜய் ஆண்டனியோட குரல்களில், விஜய் ஆண்டனியோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியை கேட்டணிந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 இல் அமைய எப்பமே சமதுள்ள

பத்து மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டுருக்க. நீங்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன் ஆற்றி திங்கள் நிலவில். நீங்கள் நிறைய கேட்டு ரசித்த பழைய பாடல்கள் இந்த ஒரு மணி நேரத்தில் நான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வாலிப விருந்து திரைப்படத்திலிருந்து எல்லாரீஸ்வரியோட குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

நினைவல் நின்றவள் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 10:09 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரலை, கண்ணதாசனுடைய வரிகளில் MS விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் கேட்டு கேட்கலாம். கேட்டு நினைந்திருங்கள்.

நான் திரைப்படத்தில் பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:16 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் எல்லாரீஸ்வரியோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:44 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக தங்கை திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரல கண்ணதாசனுடைய வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு.
1: சுகம் சுகம் சுகம் சுகம்

மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சிருந்த நேரம் 10:30 ஆயிற்றுகிற நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தாய்க்கு தலைமகன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசலாவோட குரல்களில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைத்திருங்கள்.

எத்தனை எண்ணங்களா என்ன என்ன இது கன்னி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி கொண்டு

செல்வமகள் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:38 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரிவான் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் எல்லா ஈஸ்வரியோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில் பாடல் வந்துட்டே கேட்டு இணைந்திருங்கள்.

கேட்டு முடிச்சிருந்த நேரம் 10:47 ஆயிட்டு ரெயின்போ ரிவான் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களை, வாலினுடைய வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு நேர்ந்திருங்கள்.

நேரம் 10:55 ஆயாச்சு. நம்ம ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக உங்களுக்காக நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரல கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறது நான் யாழினி. தொடர்ந்து கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இளையராஜா, சுவர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: கஸ்தூரி ராஜா அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் இளையராஜா அவர்களே பாடியிருந்தாங்க. நேரம் 11:10 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் கேட்டுக்கிட்டு இருக்கும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில் இளையராஜா, மனோ, எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.
1: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

ஊரெல்லாம் முன்பாட்டு திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில் வாலி அவர்களுடைய வரியல்ல இளையராஜா அவர்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:20 ஆகிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். இளையராஜா அவர்களுடைய இசையில் வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய குரலில் பாடல் இதோ.

0: நேரம் 11:30 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். மனோ சொன்னந்தா இவங்களுடைய வாய்ஸ்ல, வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வியட்நாம் காலனி படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ அவர்களுடைய குரலில், புலமைப்பித்தன் வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.
1: சாமிக்கு நான் பூ பறிக்க நந்தவனம் போயிருந்தேன். பூமணக்கும் தோப்புக்குள்ள மாமரத்தை நானும் கண்டேன்னு.

சிந்து நதிப்பூ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், சௌந்தர்யன் அவர்களுடைய இசையில், மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில். நேரம் 11:40 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். பிறைசூடன் வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில், மனோ அவர்களுடைய குரலில் பாடல் இதோ.

0: இவ்வளவு பெரிய பாண்டி படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:57 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஆவாரம் பூ திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ளவா?

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நிகழ்ச்சியில் இன்று மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன் ட்ரம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். முதலில் நீதய ராதா வசந்த பைரவி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகத்தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சதாபாலய ராகம் மோகனம், ஆதிதாளம், ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் குரலில்.

நேரம் 5:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சி சரோஜா சி லலிதா இவர்களின் குரல்களில்.

நேரம் 5:27. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பல்வேறு கலைஞர்களின் குரல்களில்.